0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள்
1: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
2: செய்தி வாசிப்பது ரஜி. தியாக தீபத்தின் சிலையை போலீசார் பெயர்த்து எடுத்து சென்றமையை கண்டித்தும் சிலையை மீள அவ்விடத்தில் நிறுவ வேண்டும் எனவும் யாழில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. செப்டம்பர் மாத இறுதியில் இருந்து 1 லிட்டர் டீசலுக்கு 80 முதல் 100 ரூபாய் வரை மானியம் வழங்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக எரிசக்தி அமைச்சர் அனுரா கருணா திலக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தை முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார். ஐரோப்பாவிற்கான எரிசக்தி விநியோகத்தை பல்வகைப்படுத்தும் நோக்கில் கனடாவிடமிருந்து மேலும் திரவ இயற்கை எரிவாயுவை கொள்வனவு செய்ய ஜெர்மனி விருப்பம் கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஜோஹான் வடபுல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பொருளாதார நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை ஹெர்முஸ் நீரிணை மூடப்பட்டே இருக்கும் என ஈரானின் உயர்மட்ட இராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் நில பகுதியில் உள்ள சட்டவிரோத குடியிருப்பாளர்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாண நகருக்கு அருகில் கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் 90 முதல் 90 லட்சம் ரூபாய் பணத்துடன் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்ததாக கூறப்படும் பெண் ஒருவர் உட்பட 9 பேரை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்துள்ளனர். 2016 மேற்கொள்ளப்பட்ட துல்லிய தாக்குதல் இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கைக்கு துணிச்சலான எடுத்துக்காட்டாக அமைந்ததாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கனடாவின் சர்வதேச கொள்கைகள் தொடர்பான முக்கிய உரையை ஐக்கிய நாடுகள் பொதுசபையில் கனடாவின் வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் நிகழ்த்தியுள்ளார். இங்கிலாந்தில் பயங்கரவாத குற்றச்செயல்களில் ஈடுபட்ட 5 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைக்கப்பட்டிருந்த தியாக தீபனின் உருவச்சிலை இன்று காலை காவல்துறையினரால் அகற்றப்பட்டுள்ளது. தம் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் வரை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெறும் எந்தவொரு கூட்டத்திலும் பங்கேற்கப் போவதில்லை என யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கேரள அரசின் பொது நிர்வாகத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இன்று காலை இணைய ஊடறுப்பு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெல்வில் நகரில் உள்ள ஜூத வழிபாட்டு தளத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து அச்சமின்றி மீண்டும் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு அந்த சமூகத்தினர் தயாராகியுள்ளனர். ஈரானுக்கு எதிரான பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்த நாடுகளுக்கு அமெரிக்கா நன்றி தெரிவித்துள்ளது.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மனதியான செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 22 பாகையில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 24 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 13 பாகை செல்சியஸிலும் நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 21 பாகையில் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும், வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை காலை பொழுது மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் 40% காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை நீங்கள் இதே ராகம் நிகழ்ச்சியுடன் இணைந்து சிறப்பிக்கலாம். இதே ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதல் டம்பரம் 3 பாடல்கள் 10:30 டம்பரம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 22.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு சீடன் வந்து புத்தரை பார்க்கறதுக்கு வருவாராம். அந்த சீடனுடைய முகத்தில் வந்து அவ்வளவு கவலையாக இருக்குமாம். அந்த அவனுடைய மனதில் வந்து நிறைய குழப்பமாகவும் இருக்குமாம். இதை பார்த்துவிட்டு புத்தர் கேட்பறாம், என்ன உன்னுடைய முகத்தில் இவ்வளவு கவலையாக இருக்கிறது, என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்பறான். அதற்கு அந்த சீடன் சொல்வானாம், என்னுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குது. எவ்வளவு நான் முயற்சி செய்தாலும் எனக்கு நிம்மதியே கிடைக்கவில்லை. இந்த வாழ்க்கையே எனக்கு ஒரு சுமையாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லுவானாம். இதை கேட்டோன்னா புத்தர் என்ன செய்வாரண்டா, இரண்டு செங்கற்களை எடுத்து அவனுடைய தலையில் ஒன்றும் அவனுடைய கைகளில் ஒன்றும் கொடுத்து, தன்னுடன் சிறிது தூரம் நடந்து வான்னு சொல்லுவாராம். அப்படிதான் அந்த சீடனும் நடந்து வருவானாம். வரும்பொழுது அவனுக்கு அந்த பாரம், அந்த செங்கல்லினுடைய பாரத்தினால அந்த சீடன் அந்த புத்தரிடம் சொல்வாராம், தன்னுடைய அந்த கற்களை எடுக்க சொல்லி, எனக்கு பாரமாக இருக்கிறது, அந்த கற்களை அகற்ற சொல்லி. அப்போ புத்தரம் அந்த கற்களை எடுத்து விடுவாராம். எடுத்து விட்டோன்னே அந்த சீடன் சொல்வானாம், என்னுடைய பாரம் இப்போ தான் குறைந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு பெருமூச்சு விடுவானாம். இதை பார்த்தவுடன் அந்த புத்தர் வந்து ஒரு பதில் கூறியிருப்பார், ஒரு விடயத்தை கூறியிருப்பார். அது என்னவாக இருக்கும்? உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகளெல்லாம் 9 மணி வரை, இல்லை எனக்கு இந்த கதைக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்குண்டானே, நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகளெல்லாம் அழைக்க முடிய தொலைபேசி எண் 4162 4462.

0: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: Great, thank you.
0: சொல்லுங்க, நீங்க என்ன பாடல் தெரியும்?
1: என்னுடைய மனசு சாங்.
0: என்னுடைய மனசு, ஆமா. அந்த பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: ஓகே, பாய்.
0: நன்றி.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்,
2: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ஓ, நல்ல சுகமாக இருக்கேன்.
2: எப்படி இருக்கு நோர்வே காலநிலை?
3: அழகா இருக்கு. என்ன சுயசுகமா வெட்டல நிச்சயம். நாங்க இருந்த பகுதியில பகல் கொஞ்சம் ஒரு வெட்டல நிச்சது. வரலமையில ஃபுல்லா மழை தான்.
2: கேட்டீங்களா?
3: மனதும் பாரமாக இருக்கும்.
2: பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து உன்னி மேனன் மற்றும் கல்பனாவின் குரல்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ரவி செல்வி,
3: எப்படி இருக்கிறீங்க?
4: என்ன
3: பாடல் தெரியும்?
4: எனக்கு படம் சரியா தெரியல, மாப்பிள்ளை அழைப்பு நினைக்கிறேன். அந்த படத்துல உள்ளத்தில் நூறு நினைத்தேன்.
3: ஆமாம், எஸ்பிபி அவர்கள் பாடிய ஒரு பாடல். நல்லது. கதையும் கேட்டீர்களா?
4: இல்ல, கேட்க கிடைக்கல.
3: பரவாயில்ல, பாடல் கேட்டு மகளுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி.
3: நன்றி.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லது.
1: இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: இன்னைக்கு
1: என்ன
2: பாடல்?
1: அந்த பாடல் உங்களுடைய பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி
1: நன்றி.
2: மீண்டும் சந்திப்போம். மறக்க வணக்கம்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் அடிச்சு நாம்
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: என்ன
4: பாடல் தெரியும்?
3: எனக்கு வாரணம் ஆயிரம் படத்துல அனல் மேலே பனி துளி.
4: அனல் மேலே பனி துளி. ஆமா, இந்த திரைப்படம் பாத்தீர்களா?
3: ஆமா ஆமா ஆமா.
4: நல்லது, உங்களுடைய பாடலை மறக்கிறது கேட்டு மகளுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
4: நன்றி. வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து ஹரஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில் சுதா ரகுநாதனின் குரலில்

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் கண்ணன் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க கண்ணன்?
3: நான் நல்லமா இருக்கிறேன்.
2: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
3: பாடல் அந்த தாராசேந்த கூட்டத்தில் இருந்தது சுடக்கு மேல சுடக்குன்ற அந்த பாட்டு.
2: ஆமா, ஆண்டோனி தாசன் பாடிய பாடல்.
3: ஆமா, நன்றி வணக்கம்.
2: நன்றி.

0: பகுதி.
1: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம் எல்லாம்.
2: இந்த மாதிரி பாட்டு எல்லாம் போட்டானோ ஏதாவது பண்ணிருக்கணும்ல?
1: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்க

0: ഇത് വസന്തകാലം മൈ മെക്കാനിക് ഓട്ടോ ആൻഡ് ടയർ ഓയിൽ ചേഞ്ച് ബ്രേക്സ് സസ്പെൻഷൻ മുതൽ ഫുൾ വെഹിക്കിൾ സേഫ്റ്റി ഇൻസ്പെക്ഷൻ വരെ ഓതറൈസ്ഡ് മിച്ചലിൻ ടയർ ഡീലർ ടോപ് ബ്രാൻഡ്സുക്ക് ബെസ്റ്റ് പ്രൈസ് മേലും കുറിപ്പിട്ട കാലത്തേക്ക് $200 വരെ ടയർ റീബേറ്റ് ഉങ്കൾ ഇൻഷുറൻസ് ഉടൻ നേരടിയാക പേസി ബോഡി ആൻഡ് കൊളിഷൻ റിപ്പയർസ് മാർക്കം മിഡ്ലൻഡ് ആൻഡ് സ്റ്റീൽസ് 905-946-1000 സ്കാബ്രൂ മിഡ്ലൻഡ് ആൻഡ് എൽസ്മിയർ 416-757-1000 മൈ മെക്കാനിക്
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் கதைக்கிறீங்கள்?
3: ஷான்.
2: எப்படி இருக்கிறீங்க ஷான்?
3: நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி உங்கள் வருகைக்கு.
3: ஓகே, நன்றி.
2: சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: சந்திரமுகி ஓட்டத்தில் இந்த கலால அந்த பாட்டு.
2: சந்திரமுகி. நீங்கள் என்ன சந்திரமுகியா நினைத்தீர்களா? என்னது
3: பாடல்?
2: பாடல் தான். அப்படியா? நல்லது. கேட்டு மகிழுங்கள். நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி.
2: நன்றி. இந்த பாடல் வந்து சூராஜ் மற்றும் ரூபாவின் குரலில்

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333.
2: என்ன
3: பாடல்?
2: பாவை விளக்கு என்ற திரைப்படத்துல இருந்து அந்த பாடல் ஒழுங்கமா இருக்கு. எல்லாரும்
3: ஆமாம், உங்களுடைய பாடல் வருகிறது. நன்றி,
2: நன்றி,
3: நன்றி. ஜெயராமன் அவர்கள் பாடிய பாடல்

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் ஒரு கதையும் கேட்டிருந்தேன். அதற்கான அழகான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. அந்த கதை என்னவென்றால், ஒரு சீடன் வந்து புத்தரிடம் சென்றானாம். அவனுடைய அந்த சீடனுடைய முகத்தில் வந்து மிகவும் கவலையாகவும் மனதில் நிறைய குழப்பமாகவும் இருந்ததாம். இதை பார்த்துவிட்டு அந்த புத்தர் கேட்டாராம், என்ன உன்னுடைய முகத்தில் இவ்வளவு கவலையாக இருக்கிறது, உனக்கு என்ன ஆச்சென்று கேட்டாராம். அதற்கு அந்த சீடன் சொன்னானாம், என்னுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குது, எவ்வளவு நான் முயற்சி செய்தாலுமே எனக்கு நிம்மதியே கிடைக்கவில்லை, இந்த வாழ்க்கையே எனக்கு ஒரு சுமையாகத்தான் இருக்கிறது என்று சொன்னானாம். இதை கேட்ட உடனே அந்த புத்தர் வந்து என்ன செய்தார் என்றால், ஒரு இரண்டு செங்கற்களை எடுத்து ஒன்றை அவனுடைய தலையிலும் ஒன்றை அவனுடைய கைகளிலும் கொடுத்து தன்னுடன் சிறிது தூரம் நடந்து வா என்று சொன்னார். அந்த சீடனும் நடந்து வந்தானாம். ஆனால் நடக்கும் பொழுது ஒரு சிறிது தூரத்திலேயே அவனுக்கு களைப்பாகி விட்டதாம். அவன் சொன்னானாம், தனக்கு களைப்பாக இருக்கிறது, அந்த செங்கற்களை எடுத்து விட சொல்லி தனக்கு பாரமாக இருக்கிறது. அப்போ அந்த புத்தரும் அந்த கற்களை எடுத்து விட்டாராம். எடுத்து விட்ட உடனே அந்த சீடன் சொன்னானாம், எனக்கு இப்போதான் பாரம் குறைந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பெருமூச்சு விட்டானாம். இதை கேட்டு அந்த புத்தர் என்ன பதில் கூறியிருப்பார், இதை பார்த்த உடனே புத்தர் என்ன சொல்லியிருப்பார் என்று கேட்டிருந்தேன். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய அழகான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சரியான பதில்கள் தான். இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. என்னுடைய பதில் என்ற என்னவென்றால், அந்த புத்தர் என்ன சொல்லியிருப்பார் என்றால், மகனே, இந்த இரண்டு செங்கற்கள் போலதான் வாழ்க்கையில் சில சுமைகள் இருக்கின்றன. சில சுமைகளை நாங்கள் கட்டாயமாக சுமக்க வேண்டியிருக்கும், ஆனால் சில சுமைகளை நாமே விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறோம். பழைய கோபம், முடிந்து போன உறவுகள், மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள், நடந்து போன தோல்விகள், இவைகளெல்லாம் நாங்கள் எப்போதுமே மனதிலே சுமந்து கொண்டிருப்பதால் தான் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்று கேட்டாராம். அதிலிருந்து நீங்கள் நினைவில் வைக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், வாழ்க்கையில் எல்லா சுமைகளையும் நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. சில சுமைகளை விட்டுவிட தெரிந்தால் தான் நம்முடைய பயணம் வந்து சுகமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி.
1: இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: வாசிப்பது ரஜி கிருபா. தியாக தீபம் திலீபனின் உருவச்சிலை காவல்துறையினரால் அகற்றப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கில் 8 மாவட்டங்களில் நாளை கவன ஈர்ப்பு பேரணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஜனாதிபதியிடம் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தமது பூர்வீக நிலங்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி வலிகாமம் வடக்கு மக்கள் இன்று 15வது வாரமாக கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். தமிழ் சினிமாவுக்கென தனியான ஓடிடி தளம் உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏ. ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கியூபெக் மாகாணத்தில் மொன்றியலுக்கு தென்கிழக்கே நேற்று இடம்பெற்ற உலங்கு வானூர்தி விபத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். சர்வதேச கடற்பரப்பில் பயணிக்கும் வர்த்தக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தியாக தீபத்தின் சிலையை போலீசார் பெயர்த்து எடுத்து சென்றமையை கண்டித்தும் சிலையை மீள அவ்விடத்தில் நிறுவ வேண்டும் எனவும் யாழில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாத இறுதியிலிருந்து 1 லிட்டர் டீசலுக்கு 80 முதல் 100 ரூபாய் வரை மானியம் வழங்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தை முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார். ஐரோப்பாவிற்கான எரிசக்தி விநியோகத்தை பல்வகைப்படுத்தும் நோக்கில் கனடாவிடமிருந்து மேலும் திரவ இயற்கை எரிவாயுவை கொள்வனவு செய்ய ஜெர்மனி விருப்பம் கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஜோஹான் வடபுல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பொருளாதார நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை ஹெர்மஸ் நீரிணை மூடப்பட்டு இருக்கும் என ஈரானின் உயர்மட்ட இராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் நிலப்பகுதியில் உள்ள சட்டவிரோத குடியிருப்புகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாண நகருக்கு அருகில் கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் 90 லட்சம் ரூபாய் பணத்துடன் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்ததாக கூறப்படும் பெண் ஒருவர் உட்பட 9 பேரை யாழ்ப்பாணம் போலீசார் கைது செய்துள்ளனர். 2016 மேற்கொள்ளப்பட்ட துல்லிய தாக்குதல் இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கைக்கு துணிச்சலான எடுத்துக்காட்டாக அமைந்ததாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கனடாவின் சர்வதேச கொள்கைகள் தொடர்பான முக்கிய உரையை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் கனடாவின் வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் நிகழ்த்தியுள்ளார். இங்கிலாந்தில் பயங்கரவாத குற்ற செயல்களில் ஈடுபட தயாரான 5 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைக்கப்பட்டிருந்த தியாகி திலீபனின் உருவச்சிலை இன்று காலை காவல்துறையினரால் அகற்றப்பட்டது. தம்மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் வரை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெறும் எந்த ஒரு கூட்டத்திலும் பங்கேற்கப் போவதில்லை என யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கேரள அரசின் பொது நிர்வாகத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இன்று காலை இணைய ஊடறுப்பு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெல்வில் நகரில் உள்ள ஜூத வழிபாட்டு தளத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து அச்சமின்றி மீண்டும் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு அந்த சமூகத்தினர் தயாராகியுள்ளனர். ஈரானுக்கு எதிரான பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்த நாடுகளுக்கு அமெரிக்கா நன்றி தெரிவித்துள்ளது.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மழத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தட்பழுதிய காலநிலையானது 20 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தட்பழுது உணர் நிலையானது 21 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும் நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸிலும் நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 21 பாகையிலும் வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நீங்கள் 11 மணி வரை நீங்கள் இதே ராகம் நிகழ்ச்சியுடன் இணைந்து சிறப்பிக்கலாம். இதே ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-66-4422.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இதய ராகம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை, சுய விடுதலை என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறு கவிதை. எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டுமென்ற எண்ணத்திலிருந்து, யாரையும் இழந்துவிடக்கூடாது என்ற பயத்திலிருந்து, கடந்த காலத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து வருந்துவதிலிருந்து, என்னை நானே குற்றம் சொல்வதிலிருந்து மெல்ல மெல்ல வெளியேறி கொண்டிருக்கின்றேன். எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டுமென்ற எண்ணத்திலிருந்து, யாரையும் இழந்துவிடக்கூடாது என்ற பயத்திலிருந்து, கடந்த காலத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து வருந்துவதிலிருந்து, என்னை நானே குற்றம் சொல்வதிலிருந்து மெல்ல மெல்ல வெளியேறி கொண்டிருக்கின்றேன். யாரையும் வெறுப்பதற்காக அல்ல, என்னை நான் தொலைத்து விடாமல் வாழ்வதற்காக. யாரையும் வெறுப்பதற்காக அல்ல, என்னை நான் தொலைத்து விடாமல் வாழ்வதற்காக. சில மனிதர்களை விடுவித்தேன், சில எதிர்பார்ப்புகளை விட்டுவிட்டேன், சில வழிகளை ஏற்றுக்கொண்டேன். சில மனிதர்களை விடுவித்தேன், சில எதிர்பார்ப்புகளை விட்டுவிட்டேன், சில வழிகளை ஏற்றுக்கொண்டேன். இறுதியில் மற்றவர்களிடமிருந்து அல்ல, என்னை கட்டி போட்ட என் மனதிலிருந்து நான் விடுதலை பெறுகின்றேன். இறுதியில் மற்றவர்களிடமிருந்து அல்ல, என்னை கட்டி போட்ட என் மனதிலிருந்து நான் விடுதலை பெறுகின்றேன்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் இதிராகம் நிகழ்ச்சியில் கவிதைகளோடு இணைந்திருக்க முதலாவது நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ரஜி, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். உங்களோட கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே சமயத்துல தமிழ் எக்ஸ்பிரஸ்ல வந்த அந்த அந்த பதிலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப துளிச்சலான ஒரு தெளிவான அழகான கவிதை. அது அது அது உங்களுக்கு பொருந்துமா உங்க லைஃப்ல?
0: நிறையவே பொருந்தும்.
1: வெரி நைஸ்,
0: நன்றி. நான்
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பாட்டும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்க. எல்லாமே நல்லா இருந்தது, அருமை. நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி. உங்களுடைய அழகான வரிகளுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய கவிதையை நாங்கள் கேட்போம், சொல்லுங்க.
1: படித்தது பிடித்தது.
0: சொல்லுங்க.
1: விழிகளில் பேசும் மொழியிலே, விழிகள் பேசும் மொழியிலே வார்த்தைகள் யாவும் மௌனமாகும். வார்த்தைகள் யாவும் மௌனமாகும். உன் புன்னகை சிந்தும் நொடியிலே என் உலகம் முழுவதும் அழகாகும். உன் புன்னகை சிந்தும் நொடியிலே என் உலகம் முழுவதும் அழகாகும். மழையே இல்லாத பாலைவனத்திலும் பூக்கள் பூக்க வைக்க முடியும். மழையே இல்லாத பாலைவனத்திலும் பூக்கள் பூக்க வைக்க முடியும். உன் அன்பினும் தூறல் என் மேல் விழும் வரை, உன் அன்பினும் தூறல் என் மேல் விழும் வரை. தொலைவில் நீ இருந்தாலும் துடிப்பதோ என் இதயம். தொலைவில் நீ இருந்தாலும் துடிப்பதோ என் இதயம். நினைவுகளால் நீ பின்னிய வலையில் கைதியானதே என் காதல். நினைவுகளால் நீ பின்னிய வலையில் கைதியானதே என் காதல். விண்மீன்கள் நிறைந்த வானமும் அழகுதான். விண்மீன்கள் நிறைந்த வானமும் அழகுதான். ஆனால் உன் நினைவுகள் நிறைந்த என் மனதை விட அல்ல. ஆனால் உன் நினைவுகள் நிறைந்த என் மனதை விட அல்ல. கேட்காமலே கிடைக்கும் வரம் நீ, சொல்லாமலே புரியும் கவிதை நீ. கேட்காமலே கிடைக்கும் வரம் நீ, சொல்லாமலே புரியும் கவிதை நீ. காலங்கள் மாறினாலும் கரையாத என் உயிர் காதல் நீ. காலங்கள் மாறினாலும் கரையாத என் உயிர் காதல் நீ. நன்றி, வணக்கம் ரஜி.
0: அழகான ஒரு கவிதை. எனக்கு கவிதையை விட நீங்க சொல்லும் பொழுது அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. உங்களுடைய குரல் அவ்வளவு ஒரு இனிமையாக இருந்தது. வாழ்த்துக்கள்.
1: நன்றி ரஜி. விழிகளில் கோடி அபிநயம் என்கிற பாடலை கண் சிமிட்டும் நேரம் என்ற படத்தில் இருந்து விரும்பி கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: கேட்டு மகிழுங்கள். நன்றி,
1: நன்றி,
0: நன்றி. இந்த பாடல் வந்து எஸ்பிபி மற்றும் சித்ராவினுடைய குரல்.

0: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
1: இது ராகம் நிகழ்ச்சியில் கவிதையோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் மாங்கவிக்கின்றேன்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம். சின்ன ஒரு கவிதை சொல்றேனே.
1: சொல்லுங்க.
2: காலம் செல்லும் அவள் காதலை அள்ளி சேர்க்கும் பூங்கரங்கள், கன்னத்தில் சிலுசிலுக்கும் அவள் புன்னகை, அள்ளி செல்லும் வேறு தேசம் தெகமெங்கும் கத்தக்களி ஆடும் கோலம், யாலம் போடும் அவள் ஜிமிக்கி நெஞ்சை குலுக்கி எடுக்கும் போ குலுக்கி எடுத்துவிடும் அவளுடன் பேருந்தில் செல்லும் போது அவள் சொல்லும் ஜோக்கை கேட்கும் போது, நேரமே தெரிவதில்லை தூரம் தூரம் கூட பார்ப்பதில்லை அவளோடு செல்லும் போது, வானவில் போல அவள் சேர்க்கும் வாழ்க்கை அழகுக்கு அழகு சேர்க்கும் தெறிக்க விடும் நினைவுகள், நிமிடம் தினம் வந்து கொல்லும் கொலுகொலு என்று கை வளையல் மெதுவாக வந்து வளையல் சத்தம் கேட்க அவள் வாசம் இதயத்தில் கலகலக்க, சலசலப்பு போடும் ஆனந்தம் என்ன ஆயிடுச்சு என்னமோ ஏதோ. அவ்வளவுதான்.
1: உங்களுக்கு வந்து நிறைய ஜோக்ஸ் எல்லாம் தெரியும் போல இருக்கு. நிறைய கேட்டு இருக்கிறீங்க ஜோக்ஸ் எல்லாம்.
2: இல்ல சத்தியமா கேட்கல, நானும் எதேச்சியா வேறும் டப்பண்டு
1: டப்பண்டு வருது
2: டப்பண்டு வேறு. நீங்க என்ன இது அதனாலும் எதேச்சியா டப்பண்டு வேறும்.
1: கண்டிப்பாக வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. வாழ்த்துக்கள்.
2: புத்தாங்க அதெல்லாம் ஒண்ணும் படிக்கல, புத்தாங்கள் மத்த ஜோக்கள் அதுல சின்ன வயதுல படிச்சது ஊர்ல இருக்கேக்க. இங்க வந்து கனாலம் தானே, அதுக்கு பிறகு புத்தாங்கள் ஒண்ணும் இல்ல, வேலையும் வீடும் தான்.
1: அழகான கவிதை, வாழ்த்துக்கள். அதுக்கு ஒரு திறமை வேண்டும்.
2: வாழ்த்துக்கள்.
1: ஆமா, இந்த பாடல் கேட்டு மக்கள் எங்கள் பொறி திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல், நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. தீனாவினுடைய இசையமைப்பில் யுகபாரதியினுடைய வரிகளில் மது பாலகிருஷ்ணன் மற்றும் மதுஸ்ரீயின் குரலில்

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன்.com. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: இது இராகம் நிகழ்ச்சியில் கவிதையோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி. முதலாவது ரோண்டோ பெண் கவிஞருக்கும் முந்தையல் பெண் கவிஞருக்கு பெண் கவிஞர் இருவருக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். அற்புதமாக இருக்கும், என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள்.
1: நன்றி. சொல்லுங்க, உங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்க.
2: நான் வந்து கற்பனையாக எல்லாத்தையும் பார்த்தா சரி வந்துருக்கா சொல்ல சொல்றேன். ஆதி பெருவழியில் அங்கு அணைத்து நின்ற இயற்கை எண்ணையும் மறுப்பெரும் ஜோதியாய் சுடர்வட, பிரபஞ்சத்தின் பெருவழியில் யான் தவமன்றி பெற்ற வரமல்லவா என் தாய் தந்தையர். இப்புன்னதர்களின் மூச்சால் தானே புவி தண்ணில் நான் சுவாசிக்கிறேன். இவர்களின் அன்பு நதியில் நீந்தி நட்பண்புகளின் நதியை கற்றேன். அதன் வழி நான் சுவாசமாய் ஏந்திய அந்த தாய்மையின் சுடர்கள் என் உள்ளத்தில் உறங்கி கிடந்த கலை தாகத்தை தட்டி எழுப்பி என் நெஞ்சத்தில் ஆழமாய் வேறு ஒன்றிய புனிதர்கள் எந்த பிரார்த்தனையுமின்றி புனிதமாய் என் உள்ளத்தில் உதித்தார்கள். இந்த உயிர் நாதமாய் என் உதிரத்தின் நரம்புகளில் கலந்து என் ஆன்மாவின் முத்தானார்கள். அதனால்தானே கவி வடிக்கும் அறிவு துளிர் விட முதலே என்னிடம் வார்த்தைக்கு பஞ்சமின்றி கவி மலர்கிறது. மலர்ந்த மகிழ்ச்சியின் மாதாவின் அன்பை சுமந்தபடி இறைவனின் படைப்புகள் அனைத்தையும் மதித்தேன். அதில் ஒரு உண்மையை உணர்ந்தேன். எம்மை விட பெண்மையே உயர்ந்தவள் என்று என் சிந்தையை சீர்படுத்த இயற்கை தாயின் மடியில் தலை சாய்த்து துயின்று கொண்டு சிந்தித்தேன். அந்த நொடியில் என் ஆன்மாவில் உள்ளே இயற்கையிலும் தாய்மையை உணர்ந்தேன். இயற்கையே தாய்மையின் மறுவடிவம் என்று அறிந்தேன். அந்த தாய்மையின் மடியில் இருந்து ஒரு இசையை ரசித்தேன். அங்கே கவிவாடும் குயிலின் காணத்தில் துளைந்தேன். இலக்கணத்தில் எந்த விதியையும் படியாத அந்த குயிரின் இசை, இலக்கணத்தில் எந்த விதியையும் படியாத அந்த குயிரின் இசை எப்படி என் இதயத்தில் அத்தனை நரம்புகளையும் மூட்டியது. அதை என் இதயத்தின் ஒளியில் அலையோடு இணைத்தேன். இலக்கணம் அதையா நானும் இதயராகத்தில் கவிவடிக்க துணிந்தேன். இலக்கணம் அதையா நானும் இதயராகத்தில் கவிவடிக்க துணிந்தேன். அந்த துணிவை தந்தது குயிரிடம் பெற்ற ஞானமே. அந்த என் வாழ்வில் தனிமை சூழ்ந்த காரிரு இரவு, ஆனால் இன்றும் அதே இரவு அந்த அகில பேரண்டமே ஒளியின் வடிவமே எனக்கு துணியாக நிற்பது போல் போன்ற மடல் ஒரு பேருவகை. இனி எனக்கு தனிமையின் துயரமேது? இந்த இயற்கையின் ஆசையினால் இனியெல்லாம் எனக்கு நன்மையிலே முடியும். அந்த
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. அழகானவர்கள், வாழ்த்துக்கள்.
2: நான் இந்த குயிலோடு ஒப்பிட்டதை பார்த்தோம்.
1: நல்லது. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
2: பாடல் வந்து காதலுடன் படத்துல வந்து உச்சி கிளையிலே ஓ மைனா.
1: ஆமாம், இந்த பாடல் வந்து ஸ்ரீனிவாஸ் சுஜாதா பாடிய ஒரு பாடல்.
2: ஆமாம்,
1: கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி.
1: நன்றி.

0: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: இது ராகன் நிகழ்ச்சியில் கவிதையோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் ரஜி, நான் மீரா பேசுறேன்.
4: எப்படி இருக்கிறீங்க மீரா?
5: நலமாக இருக்கிறேன். நீங்க?
4: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
5: வீட்டுக்கு போய் தான் சாப்பாடா அல்லது?
4: வீட்டை போக நாங்க லேட் ஆயிடும். இனி சாப்பாடு இல்லை, நாளைதான்.
5: ஓகே ஓகே.
4: நீங்க சாப்பிட்டீங்களா?
5: சாப்பிட்டேன்.
4: நல்லது. சொல்லுங்க, உங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்க.
5: பாட்டு கேட்க ஆசைப்பட்டேன், பாட்டு கேட்க ஆசைப்பட்டேன், கவிதை இருந்தால்தான் பாட்டு கிடைக்கும். இதோ ஒரு கவிதை. காலில் முள்பட்டால் கைகள் தான் முதலில் துடிக்கும், நம் கண்ணீரையும் துடைக்கும். கைகள் இப்பொழுது கைபேசியிடம் சிறைச்சாலையில் அகப்பட்டது, கண்ணீரை துடைக்க உன் கைகள் கிடைக்குமா? நன்றி.
4: இப்ப இந்த பாட்டு கேட்கறதுக்கான கவிதை வருது.
5: ஆமா, அதாவது நீங்க பாட்டு கொடுக்க மாட்டீங்க தானே? ஏதோ ஒரு கிறுக்கல்கள், கேள்விக்கான உங்க கைகள் கிடைக்குமா கண்ணீர் துடைக்க?
4: கண்ணீர் துடைக்க கண்டிப்பாக கிடைக்கும்.
5: நன்றி.
4: அழகான வரிகள் நிறைந்த ஒரு கவிதை. என்ன பாடல் தெரிவு?
5: மோனிஷா அண்ட் மோனலிஷா படத்திலிருந்து. ஹலோ ஹலோ
4: ஹலோ ஹலோ ஹலோ, அந்த பாடலா?
5: ஆமா ஆமா
4: ஆமா. கேட்டு மகிழுங்கள். நன்றி, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி, வணக்கம்.
4: நன்றி. இந்த பாடல் வந்து SPB மற்றும் சுஜாதாவின் குரலில், மோனிசா அண்ட் மோனோனிசா திரைப்படத்திலிருந்து. ஒளிக்கும் இந்த நேரம் 9:45.
6: ஹலோ, மோனிஷா ஹியர். ஹூ இஸ் காலிங்?

0: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
1: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்குட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
2: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு, ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
3: நாள் முழுவதும் முளைத்து கிழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.
4: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் இதயராக்கம் நிகழ்ச்சியில் கவிதையோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்
4: குயின்சன், எப்படி இருக்கிறீங்கள்?
5: நல்லமா வாழ்ச்சியா இருக்கிறேன். நீங்க?
4: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், உங்களுடைய கவிதையை நாங்க கேட்போம்.
5: தூக்கம் தளத்த இரவில் துணையாக உன் நினைவுகள் சுரங்காக என் இதயத்தில் நீ வாழ்கிறாய். இறுதியில் என் இதயம் உறங்கும் தருவாயிலும் ஒரு கண்ணீர் துளி உனக்காக தருவேன். கண்ணு பண்ணி அப்பொழுதும் என் அருகில் நீ இல்லாவிட்டாலும் என் நிழலை கேட்பேன். உன் நிழல் எங்கே என்று உன் நிழலாக தொடரும் என்னை தொலைக்க விடாது என் கண்ணு. அவ்வளவு
4: அழகான கவிதை. வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
5: நன்றி. நன்றி.
4: நீங்க எழுதிய கவிதையா? வாழ்த்துகள். என்ன பாடல் தெரிவு?
5: ஒருமை குரல் படத்துல விழியே கதை எழுது.
4: விழியே கதை எழுது. ஆமாம், கே.ஜே. ஜேசுதாசும் சுசிலா அம்மாவும் பாடிய பாடல். கேட்டு மகளிங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
5: சந்திப்போம். நன்றி.
4: நன்றி.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 9054176069 24/7/6069 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் இதயராக்கம் நிகழ்ச்சியில் இணைந்து கவிதைகளோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164462222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்களும் தரப்படும். ஒழிக்க இருக்கும் பாடல் சின்னத்தாயி திரைப்படத்தில் இருந்து ஜேசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணலதாவின் குரலில்.

0: மிஸ்ஸாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
2: சீமா தமிழ் எஸ்டியின் இதே ராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள். முதலாவது வீதம் புதிதி திரைப்படத்திலிருந்து கண்ணுக்குள் 100 நிலவே. இரண்டாவது குஷி திரைப்படத்திலிருந்து யார் சொல்வதோ யார் சொல்வதோ மொட்டு ஒன்று மலர்ந்திட. மூன்றாவது நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன். நான்காவது என்னவளை திரைப்படத்திலிருந்து ஒவ்வொரு பாடலிலும் மற்றும் ஐந்தாவது காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து ஒரு மணி அடித்தால் உன் ஞாபகம். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. இந்த 5 பாடல்களையும் மீண்டும் ஒரு முறை சொல்லி விடுகின்றேன். முதலாவது வேதம் புதித்தி திரைப்படத்திலிருந்து கண்ணுக்குள் 100 நிலவே. இரண்டாவது குஷி திரைப்படத்திலிருந்து யார் சொல்வதோ யார் சொல்வதோ மொட்டு ஒன்று மலர்ந்திட. மற்றும் மூன்றாவது நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன். நான்காவது என்னவளை திரைப்படத்திலிருந்து ஒவ்வொரு பாடலிலும் ஐந்தாவது காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து ஒரு மணி அடித்தால் உன் ஞாபகம். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22.
3: Markham & Steels Hill, Castle Rock Developments பெருமையுடன் வழங்கும் Fair Tree on the Forest 2-story townhomes, 2 கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ். விலைகள் $7,98,888 முதல். Final phase, flexible deposit, assignment options உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810
2: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் நலமா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கிறோம்.
2: சொல்லுங்கள்.
4: எனக்கு 1, 5, 4
2: 1, 5 மற்றும் 4
4: மற்றவர்களும் நல்ல பாட்டு எல்லாம் நல்ல பாட்டு தான் இருப்பு கொண்டு கிடக்கும்.
2: நல்லது. நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம். நான் புருஷோத்தமன்
2: கேட்கிறேன். சொல்லுங்க.
5: 3, 5, 2, 4, 1
2: 4 மற்றும் 1. நல்லது. நன்றி.
5: நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
2: அந்த உற்சாகத்துடன் சொல்லுங்க பாப்பா.
6: 1, 3, 5
2: 1, 3, 5 நல்லது. நன்றி.
6: நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம். நான் கலியுவர்தன் கேட்கிறேன் தாங்க ஜி.
2: வணக்கம். சொல்லுங்க.
7: 1, 4, 5
2: 1, 4 மற்றும் 5 நல்லது. நன்றி.
7: நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க.
8: 1, 3, 5
2: நல்லது. நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. முதலாவது வேதம் புதிதி திரைப்படத்திலிருந்து கண்ணுக்குள் 100 நிலவை. இரண்டாவது குஷி திரைப்படத்திலிருந்து யார் சொல்வதோ யார் சொல்வதோ மொட்டு ஒன்று மலர்ந்திட. மூன்றாவது நீதானே பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன். நான்காவது என்னவளை திரைப்படத்திலிருந்து ஒவ்வொரு பாடலிலும் ஐந்தாவது காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து ஒரு மணி அடித்தால் உன் ஞாபகம். அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164642222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து ரகுமானினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் உன்னிமீனன் மற்றும் சுஜாதாவின் குரலில். அழைப்பில் இருக்கும் நேயரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம்.
8: வணக்கம், நான் மங்கலிக்கின்றேன்.
2: வணக்கம், சொல்லுங்கள்.
8: எல்லாமே நல்ல பாடல்கள், எனக்கு பிடித்தது 1, 2, மற்றது 4.
2: நல்லது, நன்றி
8: நன்றி
2: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164642222.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: இது இராக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, காசு நான் கேட்கிறேன்.
2: வணக்கம், சொல்லுங்கள்.
3: எனக்கு 1 மணி அடித்தால் அதுதான் 5வது.
2: முதலாவது வேதம் புதிதி திரைப்படத்திலிருந்து, கண்ணுக்குள் 100 நிலவை இரண்டாவது குஷி திரைப்படத்திலிருந்து, யார் சொல்வதோ யார் சொல்வதோ மொட்டு ஒன்றும் அளந்திட, மூன்றாவது நீதானே பொன் வசந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து, என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், 4வது என்னவளை திரைப்படத்திலிருந்து ஒவ்வொரு பாடலிலும், 5வது காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து 1 மணி அடித்தால் உன் ஞாபகம். ஆமாம், அழைக்கலாம் அழைக்க 10:30 நீங்கள் உங்களுடைய வாக்களை பதிவிடலாம். அழைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் அருள் திரைப்படத்திலிருந்து, ஹரிஹரன் மற்றும் மதுமிதாவின் குரலில்.

0: நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சுதன்.
0: வணக்கம் சுதன், சொல்லுங்க.
1: 1, 2, 4, 3, 5.
0: 1, 2, 4, 3, 5. நல்லது, நன்றி. நம்ம நீங்களும் அழைக்கலாம், அழைக்க முடியும். தொலைபேசிக்கு 4, 6, 6, 4, 4.

0: என்ன பிள்ளை இந்த முறையும் விட்டுட்டியே?
1: என்னால முடிஞ்ச வரை படிச்ச தலைக்குல ஒண்ணுமே ஏறுதில்ல. போம்மா.
2: ஒதுக்குத்தான் அப்பவே சொன்னான், அங்க போ சொல்லி.
3: ஃபுல் டைம் பிரைவேட் ஸ்கூல்,
4: டாலண்டா அகாடமி,
3: ஹை ஸ்கூல் கிரெடிட் கோர்சஸ்,
4: டியூட்டோரியல் வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன.
3: 2020 எல்ஸ்மியர் ரோட், ஸ்வீட் 2, ஸ்கார்பரோ. 416-396-3344.
5: இது இராக்கம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு திரைப்படம் 5 பாடல்கள். முதலாவது வேதம் பொதிது திரைப்படத்திலிருந்து கண்ணுக்குள் 100 நிலவே. இரண்டாவது குஷி திரைப்படத்திலிருந்து யார் சொல்வதோ யார் சொல்வதோ, மொட்டு ஒன்று மலர்ந்திட. மூன்றாவது நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து என்னோடு பாவா என்று சொல்ல மாட்டேன். நான்காவது என்னவழி திரைப்படத்திலிருந்து ஒவ்வொரு பாடலிலும். ஐந்தாவது காலமெல்லாம் காதல் வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து ஒரு மணி அடித்தால் உஞ்ஞாபகம். இந்த 5 திரைப்படங்களையும் 5 பாடல்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது, அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-464-2222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் கத்தி திரைப்படத்திலிருந்து. அனிருத்தனுடைய இசையமைப்பில் மதன் காக்கியினுடைய வரிகளில் விஜய் மற்றும் சுனிதி சாரதியின் குரலில்

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்கார்ப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. இதய ராகம் நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் மூன்றாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காலமெல்லாம் காதல் வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனின் குரலில்

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: சிஎம்ஐ தமிழ்ச்சியின் இதயராகம் நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான குஷி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கத்தின் குரலில்

0: என்ன யோசினை?
1: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
0: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
2: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
3: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
4: சிஎம் தமிழேஸ்டியின் இதயராகம் நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான வேதம் புதிய திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் சித்ராவின் குரலில்

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

ஒழிக்கும் இந்த பாடலுடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் ஏஷ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடு ஆனது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது? நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதல் அழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை, அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீயினால் சுட்ட புண் உள்ளே ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்ட வடுவானது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
3: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
1: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: வார வாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். September 29 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5% இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
1: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விளமியார் அஞ்சுவர், தீவினை எனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விளமியார் அஞ்சுவர், தீவினை எனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: என்ன யோசினை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: மொழிகளில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். மார்க்கமென் ஸ்டீல்ஸில் காஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் டூ ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவீன் லாட்ஸ், விலைகள் 7,98,888 டாலர் முதல். ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810.
1: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
6: மியூசிக் கனெக்ட்ஸ்.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
3: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விளமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விளமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: நிலையம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படியென்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 to 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: Everything okay, no problem
4: இருந்துச்சு நம்ம. பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
5: The customer you're trying to reach is not available.
2: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155.
3: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
3: சரி சரி.
6: நாள் முழுவதும் முளைத்து கிழைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture. தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600. 416-759-2600.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்பீடுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
1: அனைவருக்குமான
3: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 21, தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: Experience radio like never before. Tamil HD Radio.
4: Tamil FM.
3: Now in hybrid digital.

0: உருளையிடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
5: வொர்க்கிங் ஃபார் யூ.
4: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
7: கற்பிக்கப்படுகின்றன. 3964 talentaacademy.ca.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: தினமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

அப்புறம் உங்களை சந்திக்கிறது இல்லையா? அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

தன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லே தொங்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: $1,200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay, no problem and jinam.
4: Bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers, Chelladuk, thanks, Jack.
4: Chellam illa da, Selvam.
5: Cherry, cherry.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 21 தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார் விளமியார் அஞ்சுவர் தீவினையெனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார் விளமியார் அஞ்சுவர் தீவினையெனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTA யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393, 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் On-site Cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எஜுகேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: மார்க்கமென் ஸ்டீல்ஸில் கேஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் 2-story டவுன் ஹோம்ஸ், 2 கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் $798,888 முதல், ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன், 416-732-1810, 416-732-1810.
6: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 to 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
7: புதிய
6: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
9: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000, 416-489-2000. GTA credit.

0: முதல் எச்டி தமிழ் எச்டி.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்தே எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதான். நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
4: மிஸ்ஸாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விளமியார் அஞ்சுவர், தீவினை எனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விளமியார் அஞ்சுவர், தீவினை எனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சியமட்ட மலேஷ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று செப்டம்பர் மாதம் 28 திங்கட்கிழமை, நேரம் காலை 9:01. இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: கனடாவின் முதல் HD.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: திலீபனின் உருவச்சிலை அகற்றப்பட்ட சம்பவத்திற்கும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்திற்கும் எந்தவிதத்திலும் தொடர்பில்லை என கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். நீலகிரி, திண்டுக்கல் உட்பட்ட 5 நிலச்சரிவு அபாயத்தை குறைக்கும் பணிகளுக்கு இந்திய மத்திய அரசிடம் நிதி கேட்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு ஆரம்பித்துள்ளது. கனடாவில் பணியின் போது உயிரிழந்த 6 அதிகாரிகளுக்கு காவல்துறையினர் நினைவேந்தல் நிகழ்வினை நேற்று மேற்கொண்டார்கள். வடகொரிய வீரர்களின் இடமாற்றம் குறித்த தகவல் வெளியானமைக்கு யுக்ரைன் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று தென்கொரியா கோரிக்கை விடுத்துள்ளது. எல்லை தாண்டிய கடத்தல்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை தடுப்பதற்காக எதிர்காலத்தில் புதிய வலுவான சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என்று பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை யதார்த்தமாக்கும் வகையில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடனும் இலங்கை அரசாங்கத்தின் அனுசரணையுடனும் செயல்படுத்தப்படும் இந்திய வீட்டுத் திட்டத்தின் 4 கட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டத்தின் புதிய வீடுகள் அமைக்கும் பணி ஆரம்பிக்கப்படவுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அனைத்து எதிர்க்கட்சிக் குழுக்களையும் ஒன்றிணைத்து தேவையான தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான பிரேமா சி தொலவத்து தெரிவித்திருக்கின்றார். 2027 பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை கைவிடுவது இலங்கையை மீண்டும் பொருளாதார படுகொலைக்குள் தள்ளும் என்று தினன தகுன கூட்டுணைவு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக பாதையில் மின்சார கம்பிகள், செப்பு கம்பிகள் மற்றும் மின்விளக்கு தூண்கள் உட்பட்ட பல பொருட்கள் தொடர்ச்சியாக கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக 2024 கணக்காய்வாளர் அறிக்கையில் தெரியவந்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட்டில் இந்தியா பெற்ற வெற்றிகள் பல இளைஞர்களை செஸ் விளையாட ஊக்குவிக்கக்கூடும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். தேர்தல் ஆணையகம் வெளியிட்ட விளக்க அறிக்கை சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் பேரழிவு என்பதனை ஒப்புக்கொள்வதாகும் என்றும் நீக்கப்பட்ட மற்றும் அதற்கான ஆபத்தில் உள்ள வாக்காளர்களுக்கான தற்காலிக சீரமைப்பு நடவடிக்கைகள் இந்த பெரும் வாக்குரிமை பறிப்பை குறைக்க சிறிதும் உதவாது என்றும் காங்கிரஸ் கூறியுள்ளது. சபரிமலைக்கு நடந்து செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்காக விரிவான காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கேரள உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பல முக்கிய ஆங்கிலம் பேசும் சட்டமன்றங்களில் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயற்கை நுண்ணறிவை அதிகம் பயன்படுத்துபவர்களில் அடங்குவதாக தி எக்கனமிஸ்ட் பத்திரிகையின் சமீபத்திய ஆய்வு ஒன்று கண்டறிந்திருக்கின்றது. அக்டோபர் 5 அன்று நடைபெறவிருக்கும் பொதுத் தேர்தலில் 5 முக்கிய கட்சிகள் போட்டியிடும் நிலையில் குபெக் மக்கள் செப்டம்பர் 27 நேற்று முன்கூட்டிய வாக்களிப்பில் கலந்து கொண்டனர். டீசல் எரிபொருள் விலையை குறைக்கவும் எதிர்கால விநியோகத்தை உறுதிப்படுத்தவும் வரைக்குறைப்பு செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் பிஎஃப் ஒலியே வலியுறுத்தியிருக்கின்றார். போரை தொடர்வதாக ரஷ்யா உறுதியளித்த நேற்றைய தினம் யுக்ரைன் முழுவதிலும் நடத்தப்பட்ட ரஷ்ய தாக்குதல்களில் 8 கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தஜிகிஸ்தான் இந்தியாவுடன் போட்டியிடுவதால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கான தனது முயற்சி என்பது அந்தஸ்தை பற்றியது அல்ல என்றும் பொறுப்புணர்வை பற்றியது என்றும் கூறியுள்ளது. அமெரிக்காவுடனான போர் மீண்டும் தொடங்குவதற்கு ஈரான் தயாராக இருப்பதாகவும் ஆனால் ஒரு ராஜதந்திர தீர்வுக்கான நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவும் சீனாவும் சுமார் $30 பில்லியன் மதிப்பிலான சரக்குகள் மீதான வரி கட்டண ஏற்பாடு குறித்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்றன. இதில் விவசாயப் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் நுகர்வோர் பொருட்கள் ஆகியவை சாதகமான வரி விதிப்புக்கு உட்படுத்தப்படக்கூடிய பொருட்களாக இடம்பெற்றுள்ளன. எல்லை தாண்டிய கடத்தல்கள் மற்றும்
2: மனத்தியாள செய்திகள். சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: மாநத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 16 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 15 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 15 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும், நாளைய மறுதினம் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும், வரும் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23 பாகையிலும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 9054176069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சியம்மா தமிழ் HD-யில் 10 மணி வரை தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம். தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்குள் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 11 மணியிலிருந்து இடம்பெறும். தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் சம்பந்தமான பல தரப்பட்ட தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சிஎம்மா தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்களை என்ன பற்றி நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கின்றேன், நன்றி. என்ன நடக்கலாம்? வசீகரா படத்துல இருந்து
1: உதித் நாராயணன் மற்றும் சாதனா சர்க்கத்தினுடைய குரலில்

0: தமிழக நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள்.
1: உடற்பயிற்சி
2: முடித்து விட்டீர்கள்.
1: நாங்க அதிகாரியில இருந்தாதான் உடலுக்கும் பிரஷர் இருக்கும் அந்த முழுக்க நல்லா இருக்கும்.
2: கண்டிப்பா நல்லது. ஆமா, நல்ல ஒரு காலநிலை. இந்த வாரம் ஃபுல்லாவே ஒரு நல்ல காலநிலை
1: தான். இந்த வாரம் மட்டும் நடக்கல அந்த உடம்பு.
2: கண்டிப்பா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
1: பாடல் இந்த பாட்டு முடியும் மட்டும் ரேடியோ நிப்பாடி போறோம் எங்களுக்கு. பாட்டு வந்து கோபுர வாசலிலே படத்துல காதல் கவிதைகள் படித்திருந்தோம்.
2: SPB மற்றும் சித்ராமா பாடிய பாடல்.
1: ஆமா,
2: கேட்டு மகளுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
2: நன்றி.
3: Yes, I love this idiot. I love this love.

0: என்ன பிள்ள இந்த முறையும் விட்டுட்டியே?
1: என்னால முடிஞ்ச வரை படிச்ச தலைக்குல ஒண்ணுமே ஏறுது இல்ல. போம்மா.
2: ஒதுக்குத்தான் அப்பவே சொன்னான், அங்க போ சொல்லி.
3: Full time private school,
4: Talenta Academy,
3: high school credit courses,
4: tutorial வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன.
3: 2020 Elsmere Road, Suite 2, Scarborough.
4: 416-396-3344.
3: 416-396-3344. talentaacademy.ca.
0: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்? ஆமா, உங்களுடைய குரலில் நான் பிடித்து விட்டேன். எப்படி இருக்கிறது வான்குவர் காலநிலை?
5: வான்குவர் கொஞ்சம் கிளவுடியா இருக்கு. இப்ப கொஞ்சம் முந்தைய மழை மழையை தான் போட்டிருக்காங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
5: நன்றி.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, நான் மீரா பேசுறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க மீரா?
2: தாராளமாக இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
2: எனக்கு பணக்காரன் படத்துல இருந்து 100 வருஷம்
1: 100 வருஷம் மனு அவர்கள் பாடிய பாடல்.
2: ஆமா ஆமா,
1: கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: சந்திப்போம்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
2: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். நீங்க காலை வணக்கம். கண்ணன் கலக்கிறது எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நேற்று நான் கால் போனவன் வந்து அப்புறம் மறந்து போனவர் ப்ரோக்ராம் பார்த்து மறந்து
2: போனேன்.
3: நல்லா நடந்தது நேற்று உங்களோட ப்ரோக்ராம். இன்றைக்கு வந்து யாரடி நீ மோகினியில ஓ பேபி ஓ பேபிக்கும் அதுக்கு முதல் என்னோட சகல் மனோண்டு பேர் அவர்கிட்ட பேர் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுற மற்ற புறா மகள்மார் ரெண்டு பேர் ஷாருக்கா நீஷா ரெண்டு பேரும் பிறந்தநாளை கொண்டாடுற இந்த ஒரு ஆண்டி ஒரு ஆள் இருக்கா ஆப்டர் ஆண்டி என்று தான் கூப்பிடுறாங்க. எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து, பிறந்தநாள் கொண்டாடுறாக்கள், திருமண நாள் கொண்டாடுறாக்கள் நீதி வந்து வாழ்த்தி கொண்டு இந்த பாட்டு கேட்கணும்.
2: கண்டிப்பாக கேட்டு மகளுங்கள். நன்றி
3: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். சந்திப்போம்.
2: நன்றி. இந்த பாடல் ஜுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையமைப்பில், நான் முத்துக்குமாரனுடைய வரிகளில், ஹரிச்சரண், நவீன் மற்றும் ஆண்ட்ரியாவின் குரலில்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஓ மேம், நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமா இருக்கின்றோம்.
2: சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு இந்த அரிசி படத்துல இருந்து ஒரு புது பாடல் ஆண்டு வகுப்பம் பார்க்க வேலும் வீடு ஆண்டு அந்த பாடல்.
2: என்ன பாடத்துல நீங்க? ஆமாம், அண்டோனி தாசனும் அவர்களுடைய குரூப் பாடிய பாடல், இளையராஜாவினுடைய இசையமைப்பில் வருகிற பாடல். கேட்டு மகிழுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி நன்றி. அவர் 83 வயதிலேயும் 3 படத்துக்கு இப்ப அண்மையில இசையமைச்சிருக்கிறார். 3 பாடல்தான் அருமையான பாடல்கள். நன்றி,
2: நல்லது, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
3: நன்றி நன்றி.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: காலை வணக்கம்.
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
4: நலமா இருக்கிறோம். எனக்கு வந்து மகாராசா பட்டணம் படத்துல இருந்து தூக்கல் பூக்குந்தரணம் அந்த பாடல்.
3: அந்த பாடல் ஜிவி என்னுடைய இசையமைப்பில் இருக்கிற பாடல் உண்டு. நல்ல பாடல் கேட்டு மாக்கிலிங்கள். நன்றி. நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. நான் முத்துக்குமாரனுடைய வரிகளில் ரூப்குமார் மற்றும் ஹரிணி ஆண்ட்ரியாவின் குரலில்

0: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல் தெரியும்? மங்கேஷ்கர் அவர்கள் பாடிய பாடல். உங்களுடைய பாடல் வரை நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் காரி. வணக்கம் ரஜி சாரா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல நலமா இருக்கிறோம். எனக்கு வந்து சுப்பிரமணிய சுகத்துல இருந்து கண்கள் இரண்டா அந்த பாட்டு போடுங்க.
0: சுப்பிரமணியபுரத்தில் இருந்து கண்கள் இரண்டா. ஆமா, பென்னிராஜ் அவர்கள் பாடிய பாடல். உங்களுடைய பாடலும் பெற நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ரஜி, எப்படி இருக்கியா?
0: நல்ல சுகமாக இருக்கின்ற. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
0: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: இன்றைக்கு சகலகலா வல்லவன் படத்திலிருந்து நிலாக்காய்.
0: சகலகலா வல்லவனிலிருந்து நிலாக்காய்.
3: நேற்று பருவம் தானே பண்றீங்க, நிலா
0: அதனால நிலா காஞ்சு கொண்டிருக்க. அப்படியா?
3: ஆமா.
0: நல்லது, நன்றி. சந்தி அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், நான் கலியோபுரம் கிடைக்கிறோம் தங்கச்சி.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமா வேலை முடிஞ்சு வீட்டு போய் கொண்டிருக்கிறோம். படம் ஞான ஒளி.
0: ஞான ஒளியில் இருந்து என்ன பாடு?
4: தேவனே என்னை பாருங்கள்.
0: தேவனே என்னை பாருங்கள். ஆமா, உங்களுடைய பாடலும் பெற நாங்க

0: கடந்து சந்திப்போம். நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: எனக்கு காதலுடன் திரைப்படத்துல இருந்து பூக்களின் காதலில் அந்த வண்டுகள் அந்த பாடல்.
0: ஆமா, உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி.
1: நன்றி. நன்றி.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். யார் கதைக்கிறீர்கள்? எப்படி இருக்கீங்க ஜி?
2: நலமா இருக்கு.
0: ஜி, எங்க வீட்டுலயா வேலையிலயா?
2: இல்ல, வேலை கிடைங்க. வீட்டுல இருந்துச்சு.
0: வீட்டுல இருந்து அத்தானே, வீட்டுல இருக்கதா பெரிய, அது பெரிய
2: வேலை. அது மண்டைய கொண்டு வர்றது.
0: நல்லது. சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரியும்?
2: வருஷம் எல்லாம் வசந்தத்திலிருந்து அடியே அனார்களி.
0: வருஷம் எல்லாம் வசந்தம் அடியே அனார்களி. நல்ல பாடல். உங்களுடைய பாடல் வர நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். மகளே, தங்கச்சி என்று சொன்னா நான் பிள்ளைய மகளே என்று சொல்றேன். எனக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் தான். 14 பிள்ளைகள்ல 10 ஆம்பளைகளும் 4 பொம்பளை பிள்ளைகளும் தான் எங்களை சகோதரங்கள்.
0: நல்லது.
3: மாலை என்று சொல்லி சொல்ல, உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது. அடிமைப்பெண் படத்துல.
0: என்ன படம்?
3: அடிமைப்பெண்.
0: அடிமைப்பெண்.
3: அதான் சொல்லுவோம், கடவுளை பார்த்து தெரியாது, கலப்பா சிவப்பா தெரியாது.
0: உங்களுடைய பாடல் வர நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. ஒலிக்க இருக்கும் பாடல் நேயர் மதி அவர்கள் விரும்பி கேட்ட SPB மற்றும் லதா மங்கேஷ்கரின் குரலில். ஒலிக்கும் இந்த நேரம் 9:58 நிமிடம்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக நிதி தூய்மை ஆக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் நவம்பர் 3 முன்விளக்க மாநாட்டுக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது யோஷித ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையானார். இரண்டாவது பிரதிவாணியான டேசி ஃபாரஸ்ட் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத நிலையில் அவர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா மருத்துவ அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். சமர்ப்பணங்களை பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதி வழக்கை நவம்பர் 3 ஒத்திவைப்பதற்கு உத்தரவிட்டார். சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்டதாக கூறப்படும் சுமார் 57 மில்லியன் ரூபாய் நிதியை 3 வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட்டதன் மூலம் நிதி தூய்தலாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தவறிழைத்திருப்பதாக குற்றம் சாட்டி யோஷித ராஜபக்ச மற்றும் டேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024-25 கல்வியாண்டுக்கான மகாபோல உதவித்தொகை வழங்கும் விழா பிரதமரின் தலைமையில் இன்று நடத்தப்படவிருந்த நிலையில் அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கேகாலை கல்கமோ பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது பிரதமர் இதனை தெரிவித்தார். இந்த விழா நடத்தப்படும் புதிய திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று லலித் அத்துலத் முதலி மகாபோல உயர்கல்வி உதவித்தொகை நிதியத்தின் உத்தியபூர்வ இணையதளத்தில் பதிவிடப்பட்டிருக்கின்றது. இந்த விழாவில் கலந்து கொள்ளாத பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உதவித்தொகையை வழங்காமல் இருக்க அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியிருக்கின்றார். இலங்கையில் பதிவான ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இன்று 100,000 கடந்திருப்பதாக மேல்மாகாண பதில் பிரதி மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் நவீந்தர் சொய்சா தெரிவித்திருக்கின்றார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இதனை தெரிவிப்படுத்தினார். கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் தற்பொழுது நாளாந்தம் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கையில் ஓரளவு வீழ்ச்சி காணப்பட்டிருக்கின்ற போதிலும் ஆபத்து நிலைமை முற்றமாக நீங்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் 7 மாகாணங்கள் இன்னமும் அதி ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலைமையை கருத்தில் கொண்டு சுகாதார வழிகாட்டுதல்களை சரியாக பின்பற்றுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுவதாக விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்தார். இலங்கையில் உள்ள யானைகளில் சுமார் 30% யானைகள் செவிப்புலனை இழந்திருப்பதாக விவசாய மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன தெரிவித்திருக்கின்றார். தரம் குறைந்த யானை வடிகளின் பயன்பாடே இதற்கு முக்கிய காரணம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். துப்பாக்கிச் சூடு போன்ற மனித நடவடிக்கைகளினால் பல யானைகள் காயமடைந்து உடலுக்குள் துப்பாக்கி குண்டுகளுடன் உலா வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். யானைகள், குரங்குகள், காட்டுப்பன்றிகள், முள்ளம்பன்றிகள் மற்றும் மயில்கள் சம்பந்தப்பட்ட மனித வனவிலங்கு மோதல்கள் குறித்து பேசியிருக்கின்ற அவர் சில பகுதிகளில் யானை மனித மோதலை விடவும் குரங்கு மனித மோதல் தீவிரமடைந்திருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட முதல்கட்ட 22 கேரட் தங்க மோதிரங்களை யோய் அலுகாஸ் குரூப் தயாரித்து முடித்திருக்கின்றது. தமிழ்நாடு அரசின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதிலும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் தகுதியுடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றது. இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதிலும் சுமார் 441,000 புதிதாக பிறந்த குழந்தைகள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்பொழுது தயாரிக்கப்பட்ட முதல்கட்ட 89,955 தங்க மோதிரங்கள் முதல் முறையாக அதிக பிரசவங்கள் நடைபெறும் 107 குறிப்பிட்ட அரச தாய்சேய் நல மையங்களுக்கு வழங்கி வைக்கப்படவுள்ளன. ஜெம் வீரமணி வழக்கில் முதலமைச்சர் விஜய், அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார் ஆகியோருக்கு மனு அனுப்பி விசாரித்து ஆதாரங்களை பெற வேண்டும் என்று சிறப்பு புலனாய்வுக் குழுவிடம் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜெம் வீரமணி தொடர்பான போக்சோ வழக்கில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்ற முதலமைச்சர் விஜய், அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார் ஆகிய மூவரையும் சமன் செய்து விசாரணைக்கு அழைத்து அவர்களிடம் உள்ள ஆதாரங்களை பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சிறப்பு புலனாய்வுக் குழுவிடம் கழக பொருளாளரும் மக்களவைக் குழுத் தலைவருமான பாலு புகார் அளித்திருக்கின்றார். அந்த மனுவில் செப்டம்பர் 25 முதலமைச்சர் விஜய் ஜெம் வீரமணியை திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாக்க பொதுவழியில் குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஜெம் வீரமணியை திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாத்ததாக பொதுவழியில் குற்றம் சாட்டினார். இதே நாளில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஜெம் வீரமணியை கழகம் பாதுகாத்ததோடு அவர் மீதான வழக்கையும் தவறாக முடித்து வைத்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 26 சட்டத்துறை அமைச்சர் CDR நிர்மல்குமார் ஜெம் வீரமணியை பாதுகாப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் அவரிடமிருந்து 500 கோடி ரூபாய் பெற்றதாக குற்றம் சாட்டியிருந்தார். மாநிலத்தின் முதலமைச்சரும் 2 அமைச்சர்களும் முன்வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டுகள் சிறப்பு புலனாய்வுக் குழுவின் விசாரணையுடன் நேரடியாக தொடர்புடையவை. இந்த குற்றத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்கக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுதியான நிலைப்பாடு என்றும், அதேவேளையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் எத்தகைய உயர் பதவிகளில் இருந்தாலும் அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட இடமளிக்கப்பட வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியால் செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 16 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 15 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 15 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும், நாளைய மறுதினம் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும், வரும் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23 பாகையிலும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 21, தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விளமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விளமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 11 மணியிலிருந்து இடம்பெறும். தொடர்ந்து இன்னும் கலக்கல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் சம்பந்தமான பல தரப்பட்ட தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166446222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் சாரா அவர்கள் விரும்பி கேட்ட சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து பின்னிராஜ் மற்றும் தீபா மரியத்தின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 10:12.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பதக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் ஐந்து திரைப்படங்கள். முதலாவது அமராவதி, இரண்டாவது வானவில், மூன்றாவது காவலன், நான்காவது ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஐந்தாவது சிட்டிசன். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இந்த ஐந்து திரைப்படங்களை நான் மீண்டும் ஒருமுறை சொல்லிவிடுகின்றேன். முதலாவது அமராவதி, இரண்டாவது வானவில், மூன்றாவது காவலன், நான்காவது ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஐந்தாவது சிட்டிசன். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் 11 மணிக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222.
2: நாள் முழுவதும் முளைத்து கிழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜு, நான் மதன் கவிக்கின்றேன். உங்களுக்கு இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் உங்களுக்கு.
3: சிட்டிசன், காவலன், அமராவதி.
1: சிட்டிசன், காவலன் மற்றும் அமராவதி. 5-3-1.
3: 5-3-1.
1: நல்லது. நன்றி
3: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ஐயி.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: எனக்கு 3-4.
1: 3-4?
4: காவலனும்
1: நல்லது. நன்றி
4: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மன்மதி.
1: வணக்கம், சொல்லுங்க.
5: 4-5.
1: 4-5. நீங்க சமையல் தொடங்கிட்டீங்களா?
5: தொடங்கிட்டேன்.
1: அப்ப நாங்க போய்க்கு சாப்பிட்டு போலாமா? நல்லது. நன்றி உங்களுடைய அன்புக்கு. 4-5. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: எனக்கு வந்து 3-3.
1: 3-3. மற்றது ஒண்ணும் பிடிக்கல. அப்படியா?
6: ரெண்டு
1: தானே நாங்க சொன்ன நாங்கள். ஆமா, நல்லது. நன்றி
6: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
7: வணக்கம். எனக்கு 5-4. மற்றது மீராவுக்கு நன்றி. கணப்பேற்ற டவுட் இன்றைக்கு கிளியர் ஆயிட்டது. நீங்களும் நல்ல பார்த்து உண்மையை சொன்னீங்க. உங்களுக்கு நன்றி.
1: உண்மைதான். நீங்கள் 1 மணித்தியாலும் ஒன்றரை மணித்தி அதுக்கு முதல் நீங்க நிப்பீர்கள்.
7: இல்ல, அதுக்கு முந்திலாம் நான் 2 மணித்தாரத்துக்கு நிப்பேன். நான் விஐபி தான், வேலையில தான். உனக்கு நான் 5 மணிக்கே போட்டுட்டு
1: நிப்பேன். நன்றி. இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் ரஜி. காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: ரொம்ப நல்லாவே இருக்கேன். எனக்கு வந்து 1-3-5.
1: 1-3-5.
8: ஆமா,
1: நல்லது. மற்ற திரைப்படங்கள் பிடிக்கவில்லையா?
8: ரொம்ப பிடிச்சது இதுதான்.
1: ரொம்ப பிடிச்சது இதுதான். ஆமா, நல்லது. நன்றி
8: நன்றி நன்றி. வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: ராஜி, நான் ஜெய் பேசுறேன்.
1: சொல்லுங்கள்.
9: 3-4-5. 3-4 மற்றும் 5.
1: இரண்டும் எங்களுக்கு ஒன்றும்
9: பிடிக்கவில்லை.
1: நல்லது. நன்றி
9: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் கண்ணன். எனக்கு 5-3-1.
1: 5-3 மற்றும் 1. நல்லது. நன்றி
10: நன்றி நன்றி நன்றி.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம். நான் பிரசோத்தமன் கேட்கிறேன். உங்களோட 5 படமும் நல்லா இருக்கு. நான் 2க்கு தான் வாக்களிக்கிறேன். 3-4. 3-4 மற்றும் 4.
1: நல்லது. நன்றி
11: நன்றி நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
12: வணக்கம். நான் கலியவர்தன் கேட்கிறேன். 5-1.
1: 5-3 தான் பிடித்திருக்கிறது.
12: நன்றி
1: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அதாவது முதலாவது அமராவதி, இரண்டாவது வானவில், மூன்றாவது காவலன், நான்காவது ஃபோர் ஸ்டூடெண்ட் மற்றும் ஐந்தாவது சிட்டிசன். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் நேயர் செல்வகுமார் அவர்கள் விரும்பி கேட்ட சகலகலா வல்லவன் திரைப்படத்திலிருந்து. அழைப்பில் இருக்கும் நேரை சந்தித்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். வணக்கம்.
13: இனிய காலை வணக்கம் ரவி, நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
13: நானும் நல்லா இருக்கேன். கொஞ்சம் பிஸியா போயிட்டு.
1: சமையல்ல பிஸியா இல்லாட்டி வேற பிஸி?
13: சமையல் இருந்தாலும் எடுத்தப்போ ஒண்ணுமா பார்க்க நேரத்துக்கு சமைக்கணும் சமைக்க தொடங்கிட்டேன்.
1: அது ஒரு பெரிய வேலை தான் சமையல். அப்படியா?
13: பெரிய வேலை என்று இல்ல, ஆனா அந்த அந்த டைமுக்கு முடிக்கிறதா தான் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணணும். மற்றபடி அதை ரசிச்சு சமைச்சா ஓகே.
1: என்ன வேலையா? நமக்கு எல்லாம் பெரிய வேலை தான்.
13: எனக்கு எனக்கு வந்து காவலனும் சிட்டிசனும்.
1: காவலன் மட்டும் சிட்டிசன், மூன்றும் மற்றும் ஐந்து. நல்லது, நன்றி. ஒழுக்கியிருக்கும் பாடல் சகலகலா வல்லவனில் இருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகியினுடைய குரலில்

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: ஈரான் மீது குண்டு தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவுக்கு பேரழிவு ஏற்படும் என்று ஈரான் இராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் அமெரிக்கா ஈரானிடையே போர் நீடித்து வருகின்றது. இந்த சூழலில் 7 நாட்கள் போர் நிறுத்த திட்டத்தை ஈரான் நேற்று முன்தினம் முன்மொழிந்ததை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிராகரித்து விட்டார் என்று சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்களை நீங்கள் தரை வரிசைப்படுத்தி 11 மணிக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். முதலாவது திரைப்படம் அமராவதி, 2வது வானவில், 3வது காவலன், 4வது ஃபோர் ஸ்டூடெண்ட் மற்றும் 5வது சிட்டிசன். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 11 மணிக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்குகள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படத்தினுடைய பாடல்கள் உங்களுக்கு 11 மணியிலிருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம், சொல்லுங்கள்.
3: எனக்கு அமராவதி.
2: அமராவதி
3: கடைசி என்ன?
2: சிட்டிசன். அஜித்தின் திரைப்படம். ஆமா,
3: என்ன பார்த்து
2: சிட்டிசனே போடுவோம். நல்லது. நன்றி
3: நன்றி நன்றி நன்றி.
2: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் கலியுக வரதன் அவர்கள் விரும்பி கேட்ட ஞான ஒளி திரைப்படத்திலிருந்து TMS-னுடைய குரல்.

தங்கள் மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன.

0: செல்வங்கள் குவிந்தது, மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடிக்கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும்
1: நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
3: CMR தமிழ் HD.
2: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
3: தமிழ் HD
2: தமிழ் HD.
0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
4: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது அமராவதி, இரண்டாவது வானவில், மூன்றாவது காவலன், நான்காவது ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஐந்தாவது சிட்டிசன். இந்த 5 திரைப்படத்தை நீங்கள் 11 மணிக்குள் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படத்தினுடைய பாடல்கள் உங்களுக்கு 11 மணி இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-2222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் புருஷோத்தமன் அவர்கள் விரும்பி கேட்ட காதலுடன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் சுஜாதாவின் குரலில்

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
1: இணைந்திருக்கும் நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜங்களே,
1: எப்படி இருக்கிறீங்க ராஜன்?
4: நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட கதைக்கிறனா?
4: இல்ல, இதுக்கு முறை ரெண்டு தரம் காய்ச்சிக்கிறோம். பாட்டு கேக்குறதுக்கு,
1: பாட்டு கேக்க
4: ஈவினிங்ல பாட்டு கேக்குறதுக்கு காய்ச்சிக்கிறோம். மண்டே டியூஸ்டேல எனக்கு இப்ப என்ன படங்கள் போட்டி போடுதுன்னு தெரியாது. நான் வேற பாட்டு தான் போய்கொண்டிருக்கு, தெரியும். இதுதான் ப்ரோக்ராம்ல தான் அடிச்சேன்.
1: முதலாவது அமராவதி, இரண்டாவது வானவில், மூன்றாவது காவலன், நான்காவது ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஐந்தாவது சிட்டிசன்.
4: ஓகே, என்னுடைய வந்து இது சிட்டிசனுக்கு, அபராவதிக்கு, இந்த சிட்டிசன் முதல் என்ன சொன்னீங்க? சாரி,
1: ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐந்து ஒன்று மற்றும் நல்லது, நான்கு நல்லது,
4: நான்கு மற்றும் உண்டு
1: சொல்லுங்க.
4: மற்றும் முதலாவது,
1: மற்றும் முதலாவது, ஆமாம், அதுதான் அமராவதி. ஐந்து ஒன்று நான்கு.
4: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், நான் தேவராஜ் கேக்குறேன். சுகமா இருக்கிறீங்களோ?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நாங்க சுகமா இருக்கின்றோம். நல்ல ட்ரை பண்ணனும், கிடைக்கல, பிஸியா இருந்தது,
1: கொஞ்சம் பிஸி.
5: நீங்க வந்த உடனே சனம் வந்து ஒழுங்கா வந்தா வாரதால லிமிட்டட்ல டெலிபோன் ஒண்ணு வடிக்க
1: எல்லாத்திருப்பாரு.
5: ஒரு லிமிட்டட் தானே, ஒரு கோல்டான வேலை நிமிஷம் கடைசியும் தான் அமராவதியும் சிட்டிசனும்.
1: அமராவதியும் சிட்டிசனும் மற்ற திரைப்படங்கள் நீங்க பார்க்கவில்லையா, இல்ல விருப்பம் இல்லையா?
5: பார்த்திருக்கிறேன். நீங்க எப்படி ரெண்டு தான் போடுவியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
5: அப்ப ரெண்டாயும் எல்லாருக்கும் ஆதரவாயின் போட்டா ரெண்டும் கண்டிப்பா வரும் தானே?
1: வரும் தானே, அதுதானே.
5: அந்த ஒரு ஐடியால போடுறோம் நாங்கள்.
1: நல்லது, நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
5: சந்திப்போம், தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம், இது யாழ்மாணில இருந்து ரவிபாலா.
1: ஆஹா, எப்படி இருக்கிறீங்க?
6: நான் நலமா இருக்கிறேன், நீங்கள்?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். எப்படி, என்ன சொல்லுது யாழ்ப்பாணம்?
6: யாழ்ப்பாணம் சரியான ஹாட் ஒக்கையா கிடக்கு. மற்றபடி உள்ள நிக்கிறது சந்தோஷம் தானே?
1: ஆமா, உண்மைதான்.
6: ஆமா,
1: நல்லது நல்லது.
6: கோயில் தரிசனங்கள் எல்லாம் செய்து கொண்டு வடிவா சாப்பிட்டு கொண்டு மூணு நேரம்.
1: அப்ப நல்லூர் தேருக்கு எல்லாம் போனீர்களா?
6: இல்ல இல்ல, அது பிந்தி தான் நாங்க வந்துட்டோம். நல்லூர் தேர் என்னுடைய சோவினம் காரணமா எனக்கு வரையலாம் போட்டது. அப்ப அதால சிந்தி போனோம்.
1: நல்லது, நன்றி நன்றி. சொல்லுங்கள், அங்கே இவ்வளவு தூரத்துல இருந்து எங்களுக்கு இப்ப வாட்ஸ்அப்ல எல்லாம் அடிக்கலாம் தானே, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசதி.
6: ஆமா, அதனாலதான் அடித்தேன், வசதி.
1: சொல்லுங்கள், எங்களுடைய தெரிவது
6: எதுக்கு? காவலனுக்கும் சிட்டிசனுக்கும் போடுறேன் நான் இந்த வாக்கு.
1: காவலன் மூன்று மற்றும் ஐந்து.
6: ஐந்து, ஆமா.
1: நல்லது நல்லது, நன்றி
6: நன்றி ராஜி, நன்றி
1: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 2. முதலாவது அமராவதி, இரண்டாவது வானவில், மூன்றாவது காவலன், நான்காவது ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஐந்தாவது சிட்டிசன். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் ஜே அவர்கள் விரும்பி கேட்ட வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணனின் குரலில்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா Jewelers.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா. 416-804-2365
4: வரும் நவம்பரில் ஈரான் மீது மீண்டும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்த அமெரிக்க இராணுவம் திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் ஈரான் இராணுவ செய்தி தொடர்பாளர் முகமது அக்ரமினியா மேபடி எச்சரிக்கையை விடுத்துள்ளார். மேற்காசிய பிராந்தியத்தில் இக்கட்டான சூழலில் நிலவுகின்றது. இந்த பிராந்தியத்தில் மீண்டும் மிகப்பெரிய போர் மூலம் அபாயம் எழுந்திருக்கிறது. எதிரியின், அதாவது அமெரிக்காவின் தாக்குதல்களை எதிர்கொள்ள ஈரான் இராணுவம் முழு அளவில் தயாராக உள்ளது. ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவுக்கு பேரழிவு ஏற்படும். இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் பிரதான குறிக்கோளாக இருக்கிறது. இதற்காகவே வளைகுடா நாடுகளில் அமெரிக்க இராணுவ தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தளங்கள் முஸ்லீம் நாடுகளின் பாதுகாப்பிற்கு ஒருபோதும் உத்தரவாதம் அளிக்காது. வளைகுடா பகுதியில் உள்ள அனைத்து அமெரிக்க இராணுவ தளங்களையும் மூட வேண்டும். அப்போதுதான் இந்த பிராந்தியத்தில் நிரந்தர அமைதி தீரும். ஈரான் மீது இதுவரை 25,000 மேற்பட்ட வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள், முதலாவது அமராவதி, இரண்டாவது வானவில், மூன்றாவது காவலன், 4வது ஃபோர் ஸ்டூடண்ட் மற்றும் 5வது சிட்டிசன். இன்னும் சில நிமிடங்களில் இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-2222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் காசிநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து.

மயில்கள் ஆடாது. வாழை போலே தோகை விரிய வளர்பிறை ஆயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அவைகளை எல்லாம்

நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிகப்பா தெரியாது.

0: உழைக்கின்றார், ஏழைகள் உழைப்பில் சிரிக்கின்றார்.
1: இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
2: சிஎம்ஆர் தமிழ் HD.
1: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
2: தமிழ்
1: HD தமிழ் HD.
3: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
4: மனத்தியால செய்திகள்
5: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
6: ஆங்கிலம் பேசும் நாடுகளின் முக்கிய நாடாளுமன்றங்களில் செயற்கை நுண்ணறிவை அதிகம் பயன்படுத்தும் குழுவினரில் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 20% பேர் இருப்பதாக ஆய்வறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. தி எக்கனாமிக்ஸ்ட் நடத்திய அண்மைய ஆய்வின்படி கடந்த ஓராண்டில் கனேடிய நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற உரைகளில் 20% இந்த தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தயாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. செப்டம்பர் 23 வெளியிடப்பட்ட இந்த ஆய்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றங்களில் உறுப்பினர்கள் ஆற்றிய உரைகளை ஆய்வு செய்திருக்கின்றது. செயற்கை நுண்ணறிவினால் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கத்தை கண்டறியும் பான்கிராம் என்ற கருவியை ஆராய்ச்சியாளர்கள் இதற்காக பயன்படுத்தியிருக்கின்றனர். 100 வார்த்தைகளுக்கு மேல் உள்ள கருத்துக்கள், உரைகள் மற்றும் கேள்விகளை தி எக்கனாமிக்ஸ்ட் ஆய்வு செய்திருக்கின்றது. இதில் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயற்கை நுண்ணறிவை அதிகம் பயன்படுத்தும் வரிசையில் 2வது இடத்தில் இருப்பது தெரிய வந்திருக்கின்றது. நாடாளுமன்ற விவாதங்களின் போது அவர்கள் பேசிய வார்த்தைகளில் 1/5 செயற்கை நுண்ணறிவினால் எழுதப்பட்டதாகவோ அல்லது அதன் உதவியோடு உருவாக்கப்பட்டதாகவோ கண்டறியப்பட்டது. இந்த ஆய்வின்படி ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கின்றனர். அவர்களின் உரைகளில் 21% செயற்கை நுண்ணறிவின் உதவியோடு தயாரிக்கப்பட்டவை. ஒப்பீட்டளவில் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடையே செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு பட்டியலில் 3வது இடத்தை பிடித்திருக்கின்றது. அயர்லாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் நியூசிலாந்து உட்பட்ட பல நாடுகளின் நாடாளுமன்றங்களின் கீழவைகளில் இதன் பயன்பாடு குறைவாக காணப்பட்டது. பிரிட்டன் நாடாளுமன்ற விவாதங்களில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு அதிகரித்துள்ளதையும் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியிருக்கின்றது. கியூபெக் தேர்தல் பிரச்சாரம் அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்ற நிலையில் அக்டோபர் 5 நடைபெறவுள்ள தேர்தலுக்கு முன்னதாக வாக்காளர்களிடம் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க தலைவர்களுக்கு இன்னமும் 1 வாரம் மட்டுமே உள்ளது. முற்கூட்டிய வாக்களிக்கும் 2வது மற்றும் இறுதி நாளான இன்று வாக்காளர்கள் காலை 9:30 முதல் இரவு 8 வரை முன்கூட்டிய வாக்களிப்பில் கலந்து கொள்ளலாம். நேற்று முற்கூட்டி வாக்களித்தவர்களில் சுகாதாரம், பொருளாதாரம், மொழி மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற பிரச்சினைகள் தங்கள் வாக்கில் முக்கிய பங்கு வகித்ததாக தி கனேடியன் பிரஸ் பத்திரிகையிடம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த வார இறுதியில் தேர்தல் பிரச்சார பாதையில் தேர்தலில் அமெரிக்காவின் தலையீடு குறித்த பேச்சுக்களே ஆதிக்கம் செலுத்தியிருந்தன. கனடாவை பலவீனப்படுத்த இறையாண்மைவாத கட்சியான பார்ட்டி குபேக்குவாவுக்கு அமெரிக்க அதிகாரிகள் ஆதரவளிக்க கூடுமென்ற கிறிஸ்டின் ஃபிரெஷெட்டின் கூற்றுக்களை அவரது போட்டியாளர்கள் விமர்சித்திருக்கின்றனர். ரஷ்ய அதிகாரிகளினால் கடத்தப்பட்ட யுக்ரைனிய குழந்தைகளை திரும்ப கொண்டு வருவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கும் நோக்கில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று டொரண்டோவில் உலகளாவிய கூட்டத்தை நடத்துகின்றார். ஐரோப்பிய நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகள் பங்கேற்கும் இந்த 2 கூட்டத்தில் ரஷ்யாவின் சிறைப்பிடிப்பில் இருந்து விடுதலையாகி திரும்பிய யுக்ரைனியர்களின் கருத்துக்களும் கேட்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2022 ரஷ்யா முழுவீச்சிலான படையெடுப்பை ஆரம்பித்ததிலிருந்து கடத்தப்பட்ட யுக்ரைனிய குழந்தைகளை திரும்ப கொண்டுவர பணியாற்றும் நாடுகளில் சர்வதேச கூட்டமைப்பை 2024 ட்ரூடோ அரசாங்கம் யுக்ரைனுடன் இணைந்து ஆரம்பித்திருந்தது. இந்த முயற்சிகளின் விளைவாக 100 குழந்தைகள் திரும்ப கொண்டுவரப்பட்டிருக்கின்றனர். மேலும் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள யுக்ரைனிய பகுதிகளிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்ட பொதுமக்கள் மற்றும் போர்க்கைதிகளை மீட்பது வரையிலும் இந்த நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதலுக்கு ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே தீர்வு காண முடியும் என ஈரான் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஈரான் முன்வைத்திருந்த முன்மொழிவை நிராகரித்ததாக தெரிவித்திருக்கின்ற பின்னணியில் ஈரான் இந்த நிலைப்பாட்டை வெளியிட்டிருக்கின்றது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி சமூக ஊடகப் பதிவொன்றில் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு ஈரான் முன்வைத்திருக்கின்ற நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என தெரிவித்தார். இந்த நெருக்கடியிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரே வழி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை எட்டுவதே என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடர் இடம்பெற்று வரும் நிலையில் கட்டார் மத்தியஸ்தம் மூலம் அமெரிக்காவிடம் ஈரான் இந்த முன்மொழிவை கையளித்திருந்தது. குறித்த முன்மொழிவின் அடிப்படையில் 7 நாட்களுக்குள் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் பிராந்தியத்தில் இடம்பெறும் மோதல்களை நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க முடியும் என ஈரான் தெரிவித்திருந்தது. எனினும் ஈரான் மிகுந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இருப்பதாலேயே இந்த முன்மொழிவை முன்வைத்திருப்பதாக கூறிய டொனால்டு டிரம்ப் அதனை நிராகரித்ததாக ஊடகவியலாளரிடம் தெரிவித்திருந்தார். அமெரிக்க ராணுவம் பயன்படுத்தும் தளத்திலிருந்து சில நிமிட தூரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 3 வாகனங்களில் அதிகாரிகள் வெடிபொருட்களை கண்டெடுத்ததை தொடர்ந்து பயங்கரவாத குற்றச்சாட்டுகளின் பேரில் 5 பேர் கைது செய்யப்பட்டதாக பிரித்தானிய தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த வெடிகுண்டு சதி திட்டத்தில் ஈரானின் ஈடுபாடு குறித்து பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு காவல்துறை விசாரித்து வருகின்றது. வாகனங்களில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை புலனாய்வாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். அவை மேம்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகளுடன் ஒத்துப்போகின்றன என்பதே ஆரம்பகட்ட கருத்தாக அமைந்திருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க விமானப்படையின் பணிகளை மேற்கொள்ளும் RFA போர்ட்டை நோக்கி 3 சந்தேகத்துக்கிடமான வாகனங்கள் பயணிப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பொதுமக்கள் பலர் கவனித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததால் சந்தேகிக்கப்பட்ட இந்த சதி திட்டம் தற்செயலாக முறியடிக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை வீரர் உமேஷ் தரங்க பங்கேற்கும் ஈட்டி எறிதல் போட்டி இன்று ஜப்பானில் நடைபெறுகின்றது. சர்வதேச போட்டிகளில் அண்மை காலமாக சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி வரும் உமேஷ் தரங்க இம்முறை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கைக்காக தங்கப்பதக்கத்தை வெல்லும் இலக்கோடு களமிறங்கியிருக்கின்றார். இந்நிலையில் உமேஷ் தரங்கவின் இன்றைய போட்டியை இலங்கை விளையாட்டு ரசிகர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்போடு கவனித்து வருகின்றது. இலங்கைக்கு மேலும் ஒரு ஆசிய அளவிலான தங்கப்பதக்கத்தை அவர் பெற்றுத் தருவாரா என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது அதிகரித்து காணப்படுகின்றது.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மனத்தியான செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 17 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 17 பாகையில் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 15 பாகையிலும் நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும் நாளைய மறுதினம் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும் வரும் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 23 பாகையிலும் காணப்படுகின்றது. வியாழக்கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விளமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விளமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து தேவாவினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் ஹரிஹரன் மற்றும் ஹரணியின் குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 11:11.
2: படி ஏறும்போது ஜாகிரதையா இருக்கணும். அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பஸ்ஸா இருந்தாலும் சரி.
3: ஹலோ, என்னாச்சு? உன்னை தாண்டி கேக்குறேன், என்னாச்சு?
4: சம்டைம்ஸ் சினிமாவும் நிஜ வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் இருக்குல்ல.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து தேவாவினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் சங்கர் மகாதேவன் மற்றும் சாதனா சர்க்கத்தின் குரலில்

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து தேவாவினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வாரிகளில் வசுந்தரா தாசின் குரலில்

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா
1: 647-624-4165 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து தேவாவினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவனுடைய வரிகளில் சங்கர் மகாதேவனுடைய குரலில்

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பதக்கப்பத்த நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து தேவாவினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவனுடைய வாரிகளில் சங்கர் மகாதேவன் மற்றும் வசுந்தராதாசின் குரலில்

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: பதக்கப்பட்ட நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காவலன் திரைப்படத்தில் இருந்து, இந்த திரைப்படம் 2010 ஆண்டு வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து கே மற்றும் ரீட்டாவின் குரலில்

சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காவலன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக்கினுடைய குரலில்

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: சிஎம்எட்டமலேஸ்டியின் பத்துக்கு

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: சமூகம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தொடர்ந்து நீங்கள் ஒரு மணி வரை வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் மற்றும் இன்றைய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய தினம் வரலாற்றில் செப்டம்பர் மாதம் 28 தேதி பசுமை நுகர்வோர் தினமாக கொண்டாடுகின்றார்கள். பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகின்றது. ஆகவே இயற்கையான பொருட்களையே பயன்படுத்த வேண்டும். நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மறுசுழற்சிக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். உலகின் பல பகுதிகளில் பசுமை நுகர்வோர் அமைப்பு மக்களின் பசுமையை பாதுகாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றது. செப்டம்பர் மாதம் 28 தேதி தான் பசுமை நுகர்வோர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒழிக்கவிருக்கும் பாடல் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலாவது இடத்தை பிடித்து வெற்றி பெற்ற திரைப்படமான காவலன் திரைப்படத்தில் இருந்து தீப்பு மற்றும் ஸ்வேதாவின் குரலில்

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
1: வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் பற்றி பார்க்கும் பொழுது, இன்றைய செப்டம்பர் 28 உலக ரேபிஸ் தினமாக கொண்டாடுகிறார்கள். அதாவது ரேபிஸ் என்பது ஒரு வகையான வைரஸ். இது வௌவால், நரி, ஓணான் மற்றும் நாய் ஆகியவற்றை எளிதில் தாக்கும். ரேபிஸ் தாக்கிய விலங்கு மனிதனை கடித்தால் இந்த நோய் மனிதனை தாக்கிவிடும். இந்த நோய்க்கு லூயி பாஸ்டர் என்பவர் 1885 மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார். இந்த அவர் மறைந்த பின்னர் செப்டம்பர் 28 தான் அவர் மறைந்தார். அன்றைய நாள் தான் உலக ரேபிஸ் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து வலிக்கவிருக்கும் பாடலான உங்களுடைய 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான காவலன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் சுசித்ராவின் குரலில்

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 vkrh.com.
5: வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் பற்றி பார்க்கும் பொழுது, செப்டம்பர் மாதம் 28 தேதி இதே நாள்தான் 1066 ஆண்டு இங்கிலாந்தை நோர்மன் மன்னன் வில்லியம் கைப்பற்றும் படையெடுப்பு தொடங்கிய நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் 1781 ஆண்டு அமெரிக்க விடுதலை போரின் இறுதிக்கட்டமான யார்க்டவுன் முற்றுகை ஆரம்பமான நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் 1928 ஆண்டு பென்சிலின் மருந்தை சார் அலெக்சாண்டர் பிளமிங் கண்டுபிடித்த நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இன்றைய நாள்தான் 1955 ஆண்டு உலகிலேயே முதன்முறையாக வண்ண தொலைக்காட்சியில் உலகக்கோப்பை பேஸ்போல் போட்டி ஒளிபரப்பப்பட்ட நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் 2005 ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை விதித்த நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒலிக்கவிருக்கும் பாடல் தீனா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனின் குரலில்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் பற்றி பார்க்கும் பொழுது இன்றைய நாள் வந்து செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் பாத்ரி கிராமத்தில் கங்கா பாவத் தேவகிரியம்மா தம்பதிகளுக்கு மகனாக 1838 இதே நாளில் தான் பிறந்தவர் சீரடி சாய்பாபா. பின் இவர் ஒரு முஸ்லீம் பக்தியால் வளர்க்கப்பட்டார். ஹிந்துக்கள் முஸ்லீம்களிடம் மாறி மாறி வளர்ந்ததாகவும் கூறப்படுகின்றது. அதனால் சிறு வயதிலேயே அனைத்து சமயங்களையும் நேசிப்பவராக வளர்ந்தார். வெங்குசா என்பவர் இவருக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தார். இல்லறத்தை துறைந்து அனைவரும் கடவுள் ஒருவனே என்னும் கொள்கையை பின்பற்றி துறவியானார். கைவிடப்பட்ட ஒரு மசூதிக்கு தங்கியிருந்தவர் அதற்கு துவாரகா மை என பெயரிட்டார். சத்துருகுருவிடம் முழுமையான சரணடைவதே இறைவனை அடையும் வழி என போதித்தார். தன் 16ஆவது வயதில் சீரடிக்கு வந்து ஒரு வேப்ப மர தடியில் தங்கி அத்வைத வேதம், பக்தி யோகம், கர்ம யோகம் மற்றும் இஸ்லாமிய தத்துவங்களையும் கூறி பக்தர்களை வழி நடத்தினார். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் அடங்கிய தாத்தோத்ரேயரின் அவதாரம் என ஹிந்துக்களாலும் பக்தர் என முஸ்லீம்களாலும் போற்றப்பட்ட இவர் தனது 80ஆவது வயதில் 1918ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி முக்தியடைந்தார். ஆனால் இன்றைய தினம் இவரது அவதார தினமாக கொண்டாடப்படுகின்றது. ஒழிக்கவிருக்கும் பாடல் மண்டாடி திரைப்படம். இது ஒரு புது திரைப்படம். 2026ஆம் ஆண்டு வந்த திரைப்படத்திலிருந்து ஜிமியினுடைய இசையமைப்பில் கபில் கபிலன் மற்றும் சஞ்சனாவின் குரலில்

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
3: இன்று கனடாவில் எரிபொருள் விலையை குறைக்க புதிய முன்மொழிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கனடாவில் டீசல் எரிபொருள் விலைகளை குறைக்கவும் எதிர்காலத்தில் நாட்டிற்கு தேவையான எரிபொருள் தட்டுப்பாடின்றி மலிவான விலையில் கிடைப்பதை உறுதி செய்யவும் டீசல் மீதான கூட்டாட்சி வரிகளை ரத்து செய்யவும் புதிய திட்டத்தை எதிர்க்கட்சி தலைவரும் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவருமான பியர் பொலிவர் முன்வைத்துள்ளார். கனடா தனது தேசிய தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான அளவு டீசலை உற்பத்தி செய்கின்றது. எனினும் உள்நாட்டு போக்குவரத்து பாதைகளில் உள்ள தடைகள் காரணமாக சில பிராந்தியங்கள் அமெரிக்க இறக்குமதியை நம்பியிருக்க வேண்டிய சூழல் உள்ளதாக கன்சர்வேட்டிவ் கட்சி தெரிவிக்கின்றது. உலகளாவிய எரிபொருள் விலையேற்றத்தை தொடர்ந்து ஒட்டவா நிர்வாகம் கடந்த ஏப்ரல் மாதம் கூட்டாட்சி எரிபொருள் கவால் வரியை தற்காலிகமாக இடைநிறுத்தியிருக்கின்றது. இந்த இடைநிறுத்தம் ஜனவரி வரை நீடிக்கப்படுகின்றது. மேலும் 2027 February 1 to March 31 March 31 வரை வழக்கமான கவால் வரியில் 50% மட்டுமே வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் கனடா தினம் வரையிலான டீசல் விற்பனை மீதான அனைத்து வரிகளையும் முழுமையாக நீக்க வேண்டும் என பொலிவியர் கூறியுள்ளார். கூட்டாட்சி எரிபொருள் கவால் வரி விலக்கை அடுத்த ஆண்டு July 1 to 31 வரை நீடிக்க வேண்டும் எனவும் எரிபொருள் கொள்முதல் மீதான GST வரியை முழுமையாக நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். வளைக்கவிருக்கும் பாடல் உங்களுக்காக விஸ்வநாதன் அண்ட் சன் திரைப்படம். இதுவும் 2026 வந்த திரைப்படம். இந்த திரைப்படம் ஜிவியினுடைய இசையமைப்பில் ஆதித்தி மற்றும் அவர்களுடைய குரூப் இணைந்து பாடிய ஒரு பாடல்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: தேம்ஸ் நதிக்கதே. தேம்ஸ் நதிக்கரையில் பழங்கால பொருட்களை தேடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. லண்டனில் தேம்ஸ் நதிக்கரையில் பழங்கால பொருட்களை தேடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. சேட்டு தேடல் அல்லது மட்லாக்கிங் எனும் இந்த விடயம் ஒரு காலத்தில் வறுமையுடன் தொடர்புடையதாக இருந்தது. அதாவது நதியோரம் கிடைக்கும் பொருட்களை எடுத்து விட்டு பிழைத்து வழி நடத்தி வந்தார்கள் ஏழை மக்கள். இந்த நிலையில் தேமஸ் நதிக்கரையில் கடந்த கால பொருட்களை தேடும் வரலாற்று ஆய்வாளர்களின் எண்ணிக்கை சமீப காலமாக கணிசமாக அதிகரித்து வருகின்றது. ரோமானிய காலத்து மட்பாண்டங்கள் மற்றும் பல நூற்றாண்டுகள் பழமையான காலணிகள் வரை நகரத்தின் கடந்த கால பொருட்களை கண்டறிய ஆர்வமுள்ள ஆய்வாளர்கள் தேமஸ் நதிக்கரையில் தான் குவிகின்றார்களாம். அப்படி கண்டெடுக்கப்பட்ட அரிய பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்படுகின்றன. அவற்றை காணவும் ஏராளமானோர் குவிகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. விடயம் என்னவென்றால், உரிமம் இல்லாத தேமஸ் நதிக்கரையில் கடந்த கால பொருட்களை தேடுவது இப்போது சட்டவிரோதமாக உள்ளது. அத்துடன் இப்படி கடந்த கால பொருட்களை தேடுவது சமீப காலமாக அதிகரித்து வருவதால் அதற்கு கட்டுப்பாடுகளை விதித்து அதிகாரிகள் தேமஸ் நதிக்கரையில் கடந்த கால பொருட்களை தேட முறைப்படி அனுமதி பெற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். அப்படி அனுமதி பெறப்பட்ட காத்திருப்போரின் பட்டியல் 10,000 தொட்டுவிட்டதாக ஒரு செய்தி கூறுகின்றது. சிலர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தாங்கள் அனுமதி பெற காத்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்கள். உண்மையாகவே தொல்பொருள் ஆய்வில் ஈடுபட காத்திருப்போர் முன்பு தேமஸ் நதிக்கரையில் ஆய்வு நடத்திய ஆய்வாளர்களும் வரலாற்றாசிரியர்களும் இந்த கட்டுப்பாடுகளால் தாங்கள் ஆய்வை தொடர இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே இந்த கண்டுபிடிப்புகள் கடந்த கால அன்றாட வாழ்க்கை குறித்து தனித்துவமான பார்வைகளை வழங்குகின்றன என்பதால் கட்டுப்பாடுகளை அவசியம்தான் என்கின்றார்கள் ஆய்வாளர்கள். அதே போல பிரித்தானியாவின் மிக முக்கியமான தொல்பொருள் தளங்களிலும் ஒன்று எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பாக இந்த கட்டுப்பாடுகள் அவசியம் எனவும் அதிகாரிகள் கூறுகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து ரஹ்மானுடைய இசையமைப்பில் விஜய் பிரகாஷ் உசேனியின் குரலில்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

கனடாவில் போராட்டம் திரைப்படத்தின் சிறப்பு திரையிடலை காண்பதற்காக பெரும் திரளான மக்கள் குவிந்துள்ளதை காணக்கூடியதாக இருந்தது. ஈழத் தமிழர்களின் ஆதரவுடன் திரையரங்கில் தடம் பதிக்க வந்துள்ள போராட்டம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா கடந்த 12ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் பிரமாண்டமாக இடம்பெற்றுள்ளது. போராட்டம் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் புவன் மதிசென் இசையமைத்துள்ளார். திரைப்படத்தை பாஸ்கரன் கந்தையா வழங்கியுள்ளதுடன் ஐபிசி தமிழ் புரொடக்ஷன் மற்றும் பிளாக் போர்ட் ஆகிய நிறுவனங்கள் தயாரிப்பு மற்றும் வெளியீட்டு பணிகளை முன்னெடுத்துள்ளது. இவ்வாறு பிரமாண்டமாக உருவாகியுள்ள போராட்டம் திரைப்படம் எதிர்வரும் அக்டோபர் 2ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் கனடாவில் சிறப்பு திரையிடல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது திரைப்படத்தை பார்ப்பதற்காக பெரும் திரளான புலம்பெயர் தமிழர்கள் திரையரங்குகளில் காத்திருக்கும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் காணொலியாக அதிகளவில் பகிரப்பட்டு வருகின்றன. ஒழிக்கவிருக்கும் பாடல் வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து ஹரஸ் ஜெயராஜினுடைய இசையமைப்பில் தாமரையினுடைய வரிகளில் கிரிஷ் பென்னி டயால் மற்றும் ஸ்ருதிகாஷன் குரலில்.

நகரில் நடைபெற்ற உலகளாவிய வணிக மாநாட்டில் பேசிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்கா தலைமையிலான இராணுவ நடவடிக்கையான மிக குறைந்த சாத்தியக்கூறுகள் குறித்து தங்கள் அரசு ஆய்வு செய்துள்ளதாக கனடா பிரதமர் மார்க்கானி நியூயார்க் டைம்ஸ் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் கூறிய சில நாட்களிலேயே அலாஸ்கா ஆளுநரின் இந்த விளக்கம் வந்துள்ளது.

0: வணக்கம். இந்த பாடலுடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் ஸ்டூடெண்ட் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.
1: கல்யாணம் தேவையில்லை.
2: ஐயோ, கல்யாணம் வேணாமா?

0: வந்த உதடு
1: நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகேமா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.

0: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். பெருமையுடன் வழங்கும் இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான விலைகள் 7,98,888 முதல் ஃபைனல் ஃபேஸ், பிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மென்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். September 29 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா? நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
4: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
5: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
6: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது newhomecenter.com அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: புதிய பிரம்மாண்டமான காட்சியறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
12: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
13: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
14: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing that. Adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ. 416-759-2600. 416-759-2600.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்போரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
4: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
0: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 வாய்ப்பு.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA கிரெடிட்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049.
7: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினை எனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 21 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க கூடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரந்தான் தான் மஞ்சன் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மதிவேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவி

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
0: கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
2: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. 24 மணி நேர சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி 101.3 அலைவரிசைகளில் உங்களை 24 மணி பொழுதுகளிலும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று 28 தேதி செப்டம்பர் மாதம் 2026 ஆண்டு மற்றொரு மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய நாளிலே நேர்கள் வளமை போல் திங்கள் தோறும் உங்களை மகிழ்விக்க வருகின்ற பல சுவை நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். 5 மணி தொடக்கம் 6 மணி வரை நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து நேர்கள் 6 மணி தொடக்கம் 7 மணி வரை சாகர சங்கமம், கீத சந்தங்கள், திரு இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை எங்கள் தெரிவுகளில் உங்கள் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து திரைசை தேர்வு நிகழ்ச்சியை தொடர்ந்து 8 மணி தொடக்கம் 9 மணி வரை நில் பதில் சொல் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்கின்றீர்களே.

0: உழைப்பின் உச்சம் தமிழ் HD. மனத்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
2: எல்லை தாண்டிய கடத்தல்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை தடுப்பதற்காக எதிர்காலத்தில் புதிய வலுவான சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என்று பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை யதார்த்தமாக்கும் வகையில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடனும் இலங்கை அரசாங்கத்தின் அனுசரணையுடனும் செயல்படுத்தப்படும் இந்திய வீட்டுத் திட்டத்தின் நான்காம் கட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டத்தின் புதிய வீடுகள் அமைக்கும் பணி ஆரம்பிக்கப்படவுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அனைத்து எதிர்க்கட்சிக் குழுக்களையும் ஒன்றிணைத்து தேவையான தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான பிரேமா சி தொலவத்து தெரிவித்திருக்கின்றார். 2027 ஆண்டுக்கு பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை கைவிடுவது இலங்கையை மீண்டும் பொருளாதார படுகொலைக்குள் தள்ளும் என்று தினன தகுன கூட்டுணைவு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக பாதையில் மின்சார கம்பிகள், செப்பு கம்பிகள் மற்றும் மின்விளக்கு தூண்கள் உட்பட்ட பல பொருட்கள் தொடர்ச்சியாக கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக 2024 ஆண்டுக்கான கணக்காய்வாளர் அறிக்கையில் தெரியவந்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட்டில் இந்தியா பெற்ற வெற்றிகள் பல இளைஞர்களை செஸ் விளையாட ஊக்குவிக்கக்கூடும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். தேர்தல் ஆணையகம் வெளியிட்ட விளக்க அறிக்கை சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் பேரழிவு என்பதனை ஒப்புக்கொள்வதாகும் என்றும் நீக்கப்பட்ட மற்றும் அதற்கான ஆபத்தில் உள்ள வாக்காளர்களுக்கான தற்காலிக சீரமைப்பு நடவடிக்கைகள் இந்த பெரும் வாக்குரிமை பறிப்பை குறைக்க சிறிதும் உதவாது என்றும் காங்கிரஸ் கூறியுள்ளது. சபரிமலைக்கு நடந்து செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்காக விரிவான காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கேரள உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பல முக்கிய ஆங்கிலம் பேசும் சட்டமன்றங்களில் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயற்கை நுண்ணறிவை அதிகம் பயன்படுத்துபவர்களில் அடங்குவதாக தி எக்கனமிஸ்ட் பத்திரிகையின் சமீபத்திய ஆய்வு ஒன்று கண்டறிந்திருக்கின்றது. அக்டோபர் 5 அன்று நடைபெறவிருக்கும் பொதுத் தேர்தலில் 5 முக்கிய கட்சிகள் போட்டியிடும் நிலையில் கியூபெக் மக்கள் செப்டம்பர் 27 நேற்று முற்கூட்டிய வாக்களிப்பில் கலந்து கொண்டனர். டீசல் எரிபொருள் விலையை குறைக்கவும் எதிர்கால விநியோகத்தை உறுதிப்படுத்தவும் வரைக்குறைப்பு செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் பிஎஃப் ஒலியே வலியுறுத்தியிருக்கின்றார். போரை தொடர்வதாக ரஷ்யா உறுதியளித்த நேற்றைய தினம் யுக்ரைன் முழுவதிலும் நடத்தப்பட்ட ரஷ்ய தாக்குதல்களில் 8 கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தஜிகிஸ்தான் இந்தியாவுடன் போட்டியிடுவதால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கான தனது முயற்சி என்பது அந்தஸ்தை பற்றியது அல்ல என்றும் பொறுப்புணர்வை பற்றியது என்றும் கூறியுள்ளது. அமெரிக்காவுடனான போர் மீண்டும் தொடங்குவதற்கு ஈரான் தயாராக இருப்பதாகவும் ஆனால் ஒரு ராஜதந்திர தீர்வுக்கான நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவும் சீனாவும் சுமார் $30 பில்லியன் மதிப்பிலான சரக்குகள் மீதான வரி கட்டண ஏற்பாடு குறித்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்றன. இதில் விவசாயப் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் நுகர்வோர் பொருட்கள் ஆகியவை சாதகமான வரி விதிப்புக்கு உட்படுத்தப்படக்கூடிய பொருட்களாக இடம்பெற்றுள்ளன.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org தமிழராய் ஒன்றிணைவோம்.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம். இன்று பிறந்த தினம் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்கள் அத்தனை பேருக்கும் இனிய பிறந்த தின வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன் நேர்களே, இன்றைய நாளில் பல்வேறு விதமான சுபமங்கள காரியங்களுடன் ஈடுபடுகின்ற நேர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று 28 செப்டம்பர் மாதம் 2026 ஆண்டு ஒரு மாலை பொழுதில் நேர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உங்களது விருப்ப பாடல்களுடன் நேர்கள் 416-6442 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம்.

நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நாளில் நாங்கள் பல்வேறு விதமான தகவல்கள் மற்றும் பாடல்கள் என்பவற்றுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இந்த வேளையிலே நாங்கள் ஒரு தகவலுடன் முதலாவது நேர நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். கனடாவில் ஒன்டாரியோ மாநிலத்தில் டொரண்டோ பெரும்பாக பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள 5 வெவ்வேறு மருத்துவமனைகளில் பாருங்கள் நேர்களே, மருத்துவமனைகளிலும் கூட திருட்டு சம்பவங்கள், மோசடி சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. 5 வெவ்வேறு மருத்துவமனைகளில் இடம்பெற்ற திருட்டு மற்றும் மோசடி சம்பவங்கள் தொடர்பாக நடத்தப்பட்ட தீவிர விசாரணையை தொடர்ந்து பர்லிங்டனைச் சேர்ந்த 34 வயது பெண் மீது ஒருலியா போலீசார் பல குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளார்கள். ஒரு பெண் 5 மருத்துவமனைகளில் இவ்வாறான மோசடிகள் மற்றும் திருட்டுக்களை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட கூடுதல் நபர்கள் இருக்கக்கூடும் என்பதால் போலீசார் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். வெஸ்ட்பர்க் ஹெல்த் கேர் சென்டர், செயின்ட் ஜோசப் ஹெல்த் கேர் சென்டர், ஒருலியா சோல்ஜர்ஸ் மெமோரியல் மருத்துவமனை, ட்ரில்லியம் ஹெல்த் பார்ட்னர்ஸ், மிசிசாக்கா மருத்துவமனை, ஹெட் வாட்டர்ஸ் ஹெல்த் கேர் சென்டர் ஆகிய மருத்துவமனைகளில் இந்த திருட்டு மற்றும் மோசடி பதிவாகி இருக்கின்றது. மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்ற நோயாளிகள் மற்றும் அங்கு பணியாற்றும் ஊழியர்களிடமிருந்து திருட்டு மற்றும் மோசடி தொடர்பாக அடுத்தடுத்து வந்த புகார்களை தொடர்ந்தே இந்த விசாரணை தொடங்கப்பட்டிருக்கின்றது. போலீசார் நடத்திய பல சோதனைகள் மூலம் பெருமளவிலான திருடப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன.

0: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
1: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: நிகழ்ச்சியில் இன்றைய நாளின் முதலாவது நேரை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் மாஸ்டர், நான் மதன் நினைக்கிறேன். நலமா இருக்கிறீங்களே?
3: நல்ல நிலம் மதன், நன்றி. நீங்கள் எப்படி நிலமா?
4: ஓ, நிலமா இருக்கலாம் என்று பார்த்தால் ஹாஸ்பிட்டல்லே கை வைக்கிறாங்க, என்னோட நிலமா இருக்கிறது.
3: சட்டியா சொன்னீங்களே, உண்மைதான். நலம் நார்ந்த ஹாஸ்பிட்டலே இப்ப கை வரிசை காட்டப்படுதுண்டா. உண்மைதான்.
4: நிலத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரப்போகுது,
3: நலக்கேடு வரப்போகுது.
4: நன்றி.
3: திருட்டு சம்பவம் நல்ல தகவல் என்று சொல்றீங்க மதன், பார்ப்போம்.

0: ஆமாம், நாங்கள் திருட்டு சம்பவம் பற்றி செய்தி தர கொள்ளை அடிக்காதே பாடலை கேட்டு சென்றார் மதன். இப்போது 8:19 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி மணிக்கும் 5:19 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் மாலை நேர தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கு நேரம் இது.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்கள் பூஜா பேசுகிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்ம.

0: keep listening to CMR Tamil HD.
1: நேர்களை இப்போது டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை 18 பாகை செல்சியஸாக நிலவுகிறது. இரவு பொழுதில் அது 13 பாகை செல்சியஸ் வரை வீழ்ச்சி அடைய இருக்கின்றது. நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களுடன் 4164642222 என்ற எமது தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவோ அல்லது உலகின் எந்த பாகத்திலிருந்தும் வாட்ஸ்அப்பின் ஊடாகவோ அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களுடன் பயணிக்கலாம்.
2: பெண்மானிலா சுமதியின் வெட்டிங் வருகுதில்லே.
3: ஓம் அண்ணா அண்ணியும் வாரண்டவர்.
2: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
3: வேற எங்க, அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்லை இருக்கு.
4: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
5: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca
6: 905-417-6069.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்க நேரமைது. இந்த வேளையிலே நாங்கள் இந்த ஏஐ என்பது பல்வேறு விதமான நன்மைகளை, பல வியப்பான தகவல்களை எல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. வியப்பான விடயங்களை எல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. ஏஐ மூலம் சாத்தியமானது, சாத்தியமாகாத விடயங்கள் எதுவும் இல்லை என்று சொல்லலாம். குழந்தை பிறப்பு கூட சில வேளைகளில் ஏஐ மூலம் இடம்பெற்றால் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற நிலை இருக்கின்ற இந்த வேளையிலே ஏஐ மூலம் 100 கோடி உயிரிழப்பை ஏற்படுத்தும் நிகழ்வுகள் சாத்தியமாக இருக்கின்ற என்ற மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்றை ஒருவர் தந்திருக்கின்றார். அவர் தந்திருப்பவர் வேறு யாருமல்ல, ஏஐ குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஏஐ வைத்து இப்போது பணம் சம்பாதிக்கின்ற பில் கேட்ஸ் தான் இந்த தகவலை, ஒரு எச்சரிக்கை தகவலை வெளியிட்டிருக்கின்றார். செயற்கை நுண்ணறிவு தவறான நபர்களின் கைகளில் சென்றால் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் உருவாகும் அளவுக்கு சாத்தியம் வாய்ந்ததாக மாறியுள்ளதாக மைக்ரோசாஃப்ட் இணை நிறுவனர் பில்கேட்ஸ் எச்சரித்திருக்கின்றார். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 100 கோடி உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிலான பேரழிவு நிகழ்வுகள் சாத்தியமாகலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கண்காணிப்பு நடவடிக்கைகள் இதற்காக உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் அவர் விடுத்திருக்கின்றார். குறிப்பாக தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் செயல்படும் நபர்கள் அதிநவீன ஏஐ கருவிகளை பயன்படுத்துவது தொடர்பில் தாம் கவலை கொண்டுள்ளதாக பில் கேட்ஸ் இப்போது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் காந்தி.
1: காந்தி வணக்கம்.
7: என்ன அதே முடிவு பண்ணி காட்டேன்னு பாட்டி விட்டு.
1: சரியா சொன்னீங்க.
7: அதே மாதிரி தான் என்ன செய்யறது, தொழில்நுட்பத்தையும் வாழ்ந்து அதுக்கு அடிமையா இல்லாம இருந்தா நல்லது.
1: உண்மைதான், உண்மைதான்.
7: நான் பேசுறேன். ஒரு சாயன் சாபதம் படத்துல இருந்து சொல்லாம தானே இந்த மனசு துடிக்குது. ஆனா கேட்காம வந்த ஏஐயால மனசு துடிக்காம பண்ண போறாங்க, அவ்வளவுதான்.
1: நன்றி, நன்றி காந்தி. நன்றி.

0: சொல்லாமல் மனசு தவித்து செல்பவர்கள் எஸ்பிபி சித்ரா.
1: வணக்கம், நான் உங்கள் மனோ பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
0: சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் எங்களது நிகழ்ச்சிகளுடன் நேர்கள் இணைந்து பாடல்கள் விரும்பி கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6444-6222. இதே தொலைபேசி இலக்கம் தான் உங்களது வாட்ஸ்அப் இலக்கம். வாட்ஸ்அப்பில் 416-6444-6222 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக அழைத்தும் நேர்கள் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.com.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
4: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
5: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்பீடு. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
6: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249, 416-892-3249, குருநாதன் தேவராஜன்.
7: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதயால் பேசுறேன். And you're listening to 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 hours தமிழ் HD ரேடியோ. Enjoy.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
1: வணக்கம், நான் உங்கள் மனு பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
2: நேர்களே, காசா பகுதியில் நடைபெற்ற காசா பகுதியில் தடையற்ற உதவிகள் வழங்க வேண்டும் என ஐநாவில் இலங்கை கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. காசா பகுதிக்கு தடையற்ற மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் அமர்வில் உரையாற்றிய இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். காலநிலை மாற்றத்துக்கு எதிரான அவசர நடவடிக்கை, சர்வதேச கடன் மறுசீரமைப்புக்கான நியாயமான விதிகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் மோதல்கள் குறித்து பேசிய அமைச்சர், காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் உள்ள மக்களின் துயரங்கள் குறித்து இலங்கை ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளது என்று தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: அரசியல்வாதிகளும் மேடையில ஏறும் போதுதான் எல்லோருக்கும் மனித அபிமானம்
2: பேசுகிறார்கள்.
3: மேடையில
2: நன்றி.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: நீங்கள் இந்த தகவல் நாங்கள் ஏற்கனவே தந்த தகவல் தான். என்றாலும் ஒரு விழிப்புணர்வுக்காக மீண்டும் மீண்டும் அதை நாங்கள் உங்களுக்கு வழங்க வேண்டியிருக்கின்றது. கனடாவில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுகின்ற போது ஒரு வயதான 78 வயதான முதிய பெண்மணி ஒருவரிடமிருந்து கவனத்தை திசை திருப்பி $20,000 பெறுமதியான தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பலவற்றை நாங்கள் தந்திருந்தோம். இந்த சம்பவத்தில் இந்த குடியிருப்புக்கு மிக அருகில் வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆங்கிலம் சரியாக தெரியாத ஒரு பெண்மணி தாயா தம்மை நெருங்கிய பெண்ணை அண்டை வீட்டுக்காரர் என்று நினைத்திருக்கின்றார். பாருங்கள் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று. அவர் அண்டை வீட்டுக்காரர் என்று நினைக்கின்ற போது வந்தவர் காலில் விழுந்து தனது அவரது நம்பிக்கையை சம்பாதிப்பதற்காக காலை தொட்டி வணங்குவது போல வணங்கி அவரை கட்டி அணைத்திருக்கின்றார். அந்த சில வினாடிகளில் முதியவர் அணிந்திருந்த உண்மையான தங்கச்சங்கிலி மற்றும் தங்க காப்புகளை கலட்டி கொண்டு அவருக்கு தெரியாமல் ஒரு போலி சங்கிலியை கழுத்தில் மாட்டிவிட்டு தப்பியோடி இருக்கின்றார். பின்னர் அருகில் நின்ற வெள்ளை நிற ஒரு வாகனத்தில் அவர் தப்பிச் சென்றிருக்கின்றார். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் வெறுமனே பண மதிப்புடையவை மட்டுமல்ல, உணர்வு பூர்வமானவை, ஒரு மிகப்பெரிய காத்திரமானவை. அவரது கணவர் ஒரு பொற்கொள்ளர். 1971 திருமணம் நடந்தபோது தனது மனைவிக்காக அவரே தன் கையால் நகைகளை செய்து பரிசளித்த சம்பவம் இருக்கின்றது. அந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை இதய நோயாளியான அந்த பெண்மணிக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. உலகத்தில் பல்வேறு விதமான திருட்டுக்கள் பரவலாக இடம்பெற்று வந்து கொண்டிருந்தன. இப்போது எங்களுக்கு அருகிலும் அந்த திருட்டுக்கள் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றன. இது பிராம்டன் பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். குயின்சன் வணக்கம், எப்படி
4: இருக்கீங்க? திருட்டு வந்து எல்லா இடத்திலையும் இப்ப நடக்க துவங்கிட்டு நானும் கேள்விப்பட்டேன். நான் எங்கட சமூகத்துல ஒரு வயது போன ஒரு நல்லா நடிக்க வச்சு அப்படியே போலி சங்கிலி போட்டுட்டு உண்மையான சங்கிலிய
3: இது பல இடங்களில் நடக்குது. குயின்சன் இது ஒரு உதாரணம். இப்படி பல இடங்களில் அந்த நாங்கள் அந்த இலங்கை இந்திய நாடுகளில் ஒரு பொது அறிவித்தல் வழங்கப்படும். நகைகளை அணிந்து கொண்டு பொது இடங்களுக்கு செல்ல வேண்டாம், கண்ட இடங்களில் நகைகளை அணிய வேண்டாம், வீடுகளில் நகைகளை வைக்கக்கூடாது. இது இப்போ கனடாவுக்கும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பொருந்தும். கனடா வாழ் மக்களும் குறிப்பாக இந்த இலங்கை இந்தியாவிலிருந்து வருகை தந்த மக்கள், குடியேறிய மக்கள் அதிக நகைகளை அணிந்து கொண்டு ஆலயங்களுக்கு செல்வது, அதிக நகைகளுடன் நடைப்பயிற்சி செய்வது இவற்றை தவிர்க்க வேண்டும் இல்லையே?
4: நானும் பயமா இருக்கு.
3: பெரிய சங்கிலி போட்டுக்கிறீங்களா?
4: என்ன
3: குயின்சன்?
4: மங்காத்தா படத்துல விளையாடு மங்காத்தா.
3: சரி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
4: நன்றி, வணக்கம்.

0: வணக்கம், நான் உங்கள் மனு பேசுகிறேன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் தொடர்ச்சியாக இணைக்கிறோம்.
3: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஷியாம் ஞானசேகரன் மற்றும் ஷர்மிளா கணேஷ். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: நேர்களை நிகழ்ச்சியில் இப்பொழுது காத்திருக்க நேர்களை தொடர்ச்சியாக இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் மதி கிடைக்கணும். பேசுறீங்க?
0: ஓ, நல்ல மதி, நன்றி. நீங்க நலமா?
1: நான் நலமா இருக்கும்.
0: என்ன நல்ல நடிகர் சசிகுமார் இல்லையே, அவர் ஒரு யதார்த்தமான நடிப்பு இல்லையா மாதிரி?
1: எனக்கு அவரது நடிப்பை விட இயக்கம் பிடிக்கும். ஆனால் அவர் இயக்கம் பார்த்துட்டு
0: கணவர் அப்படித்தான், நடிப்பை விட்டுட்டு இயக்குனர் தயாரிப்பாளர் என்று போய் இப்ப நடிப்பை தொலைச்ச மாதிரி. இப்ப சிவகார்த்திகே
1: பின்னுக்கு
0: தள்ளிப்பட்டு ஒருத்தர் முன்னுக்கு வந்துட்டாரு.
1: நீங்க
0: யார நினைக்கிறீங்க நடிப்புல?
1: மண்டாடி,
0: பிறகு ஏழுகடல், ஏழுமலை.
1: ஏழுகடல் ஏழுமலை ராமன் படமாக கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்.
0: நல்லா நல்லா இருக்கு. எல்லாரையும் விளங்கிட்டார். நன்றி நன்றி மதி, பாட வழிக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். நலம் பவான், நன்றி. நீங்கள் எப்படி?
2: எனக்கு வந்து பாட்டு வந்து என்ன
0: தங்க கலசத்தோட நிக்கிறீங்க? தங்க கலசம் திரைப்படத்தில் இருந்த பாடல் என்ன? கன்னி அவள்
2: என்ன?
0: ஒரு தரம் தான் கனகாலம் கேட்கல, கேட்டு போவோம் அந்த பாடல். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் வாசன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நலம் நலம். நீங்கள் எப்படி?
3: நாங்களும் நலமா இருக்கோம். நல்ல தங்கச்சங்கிலி எல்லாம் போட்டுக்கொண்டு நடக்கி போறோம். நீங்களும் ஒரு பிரச்சனையில ஒரு நாச்சங்களை போட்டு
0: போறேன்.
3: ஹாஸ்பிட்டல் கூட களை எடுக்கிறது பெரிய பிரச்சனை கிடக்கு.
0: பாத்தீங்களே, நாங்கள் நிலம் தாடி செல்ற ஹாஸ்பிட்டலே இப்ப நிலம் இல்லாம இருக்கு.
3: நல்ல நாளம் பொருட்களை களை எடுத்து போறாங்களோ அங்க மற்ற பக்கத்துல எடுத்தோன்னா கிட்னி எங்களை எடுத்துடுவோம்.
0: அது வெளியில வராது. அது நீங்க அதுகள் எல்லாம் வெளியில வராது. வேற நாடுகள்ல நடக்குதுதான், நாட்டில வேற மூன்றாம் உலக நாடுகள்ல அது ஒரு சர்வசாதாரணமான வெளியாக.
3: அண்ணாமலை படத்துல இருந்து ஒரு பெண் புறாண்ட பாட்டு கேப்போம்.
0: அண்ணாமலை திரைப்படத்தில் ஒரு பெண் புறா என்ற பாட.
3: நீங்க சொன்ன மாதிரி கண்ணாடி இறக்கி படுக்க போனா கிட்ட வந்துட்டு போடாது.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்
0: வெண்பா. வணக்கம்.
4: நலமா?
0: ஓ நலம். நீங்கள் எப்படி?
4: நலம் நலம்.
0: என்ன நலம் நலம், ஒரு மாதிரி நலம் இல்லாத மாதிரி.
4: எனக்கு மாப்பிள்ளை அழைப்பு படத்துல இருந்து
0: அதுதான் நலம் இல்லாம இருக்குது. மாப்பிள்ளை என்று
4: நன்றிக்கு.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: மூர்த்தி ஆயிக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: நலம் மூர்த்தி, நன்றி. நீங்கள் நலமா?
5: நலம் நலம். அறியாவல்
0: என்ன பாட?
5: எனக்கு எனக்கு மருமகளுக்கு துவாராக அந்த 22வது பிறந்த நாள் அந்த நினைவாக பூஜைக்கு வந்த மலரே வா பூமிக்கு வந்த நிலவே அந்த பாட்டு போட சொல்லி
0: பூஜைக்கு

0: அதுக்கு பிறகு ராஜா வந்திருக்கிறார். சொல்லுங்க ராஜா, எப்படி நீங்கள் எப்படி?
1: நலமா இருக்கு, நலமா. நீங்க சொன்னால என்ன?
0: நல்ல சுகம். உண்மைதான்,
1: அளவு பத்தியெல்லாம் கேட்கிறேன். நான் தானே முதல் கூட அளவு கொடுத்தது உங்களுக்கு சொன்னேன்.
0: நீங்கள் உங்க ஜூஎஸ்லாம் கடவு கொடுத்த நீங்களே என்ன ராஜா?
1: வடிவேல் சொன்ன மாதிரி என்ன கேட்டு ட்ரிக்ஸா என்ன உள்ள தனியா? நானே எவ்வளவு வியாபாரம் செஞ்ச எவ்வளவு அப்படியா எதிர்பார்க்கிறேன். இங்க எடுப்பாங்களான்னு நான் என்ன சொல்றேன்,
0: இந்த நாட்டுல அப்படியா என்று தேய்ச்சிருப்பிய?
1: அவமானம். அது மகளா சிங்கப்பூருக்கு போக வேண்டியிருந்தேன். நான் தான் இந்த காசான் அவள் தான் பார்த்தவள். இது அது நினைச்சு பாக்கிறவா சிறுவன் காசுக்கு 10 லட்சம் அக்கா கூட சொன்னா அக்கா அழுகிறான்.
0: எனக்கு அப்படித்தான் சொல்லுவேன். என்ன பாடுற ராஜா?
1: எனக்கு இந்த வா வாசந்தி மண்டு ஒரு மலேசிய வாசந்த பாட்டு என்ன
2: அடிக்கடி
0: வருவீங்க? கொஞ்சம் உயர்த்திட்டு கதை உங்க கூட கதை விட கார் சத்தம் பெருசா
2: இருக்கு.
0: சொல்லுங்க பாலா.
2: எனக்கு இந்த சின்ன ராஜா படத்துல பாக்கியராஜ படத்துல தென்பாண்டி சீமையோரமா பாட்டு இருக்குது.
0: எங்க சின்னராசா என்ன பாடல் பாடல் விளங்கல பாலா?
2: தென்பாண்டி சீமையோரமா மாமன் வீட்டு தோட்டம்.
0: தென்பாண்டி சீமையோரமா
2: பாலசுமணியமும் ஜானகியும்.
0: சரி, நீங்க வலு வேகன ட்ரக்ல போய் கொண்டிருக்கீங்களா பாலா? அதுதானா? நன்றி. உண்மைதான், பிரச்சனை இல்லை. நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு பாலா.
2: நன்றி நன்றி
0: நன்றி.
3: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: மணித்தியால செய்திகள்.
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: ஆங்கிலம் பேசும் நாடுகளின் முக்கிய நாடாளுமன்றங்களில் செயற்கை நுண்ணறிவை அதிகம் பயன்படுத்தும் குழுவினரில் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 20% பேர் இருப்பதாக ஆய்வறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. தி எக்கனாமிக்ஸ்ட் நடத்திய அண்மைய ஆய்வின்படி கடந்த ஓராண்டில் கனேடிய நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற உரைகளில் 20% இந்த தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தயாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. செப்டம்பர் 23 வெளியிடப்பட்ட இந்த ஆய்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றங்களில் உறுப்பினர்கள் ஆற்றிய உரைகளை ஆய்வு செய்திருக்கிறது. செயற்கை நுண்ணறிவினால் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கத்தை கண்டறியும் பான்கிராம் என்ற கருவியை ஆராய்ச்சியாளர்கள் இதற்காக பயன்படுத்தியிருக்கின்றனர். 100 வார்த்தைகளுக்கு மேல் உள்ள கருத்துக்கள், உரைகள் மற்றும் கேள்விகளை தி எக்கனாமிக்ஸ்ட் ஆய்வு செய்திருக்கின்றது. இதில் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயற்கை நுண்ணறிவை அதிகம் பயன்படுத்தும் வரிசையில் 2வது இடத்தில் இருப்பது தெரியவந்திருக்கின்றது. நாடாளுமன்ற விவாதங்களின் போது அவர்கள் பேசிய வார்த்தைகள்

0: ஐந்தில் ஒரு பங்கு செயற்கை நுண்ணறிவினால் எழுதப்பட்டதாகவோ அல்லது அதன் உதவியோடு உருவாக்கப்பட்டதாகவோ கண்டறியப்பட்டது. இந்த ஆய்வின்படி ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கின்றனர். அவர்களின் உரைகளில் 21% செயற்கை நுண்ணறிவின் உதவியோடு தயாரிக்கப்பட்டவை. ஒப்பீட்டளவில் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடையே செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு பட்டியலில் 3வது இடத்தை பிடித்திருக்கின்றது. அயர்லாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் நியூசிலாந்து உட்பட்ட பல நாடுகளின் நாடாளுமன்றங்களின் கீழவைகளில் இதன் பயன்பாடு குறைவாக காணப்பட்டது. பிரிட்டன் நாடாளுமன்ற விவாதங்களில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு அதிகரித்துள்ளதையும் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியிருக்கின்றது. கியூபெக் தேர்தல் பிரச்சாரம் அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்ற நிலையில் அக்டோபர் 5 நடைபெறவுள்ள தேர்தலுக்கு முன்னதாக வாக்காளர்களிடம் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க தலைவர்களுக்கு இன்னமும் 1 மட்டுமே உள்ளது. முன்கூட்டிய வாக்களிக்கும் 2வது மற்றும் இறுதி நாளான இன்று வாக்காளர்கள் காலை 9:30 முதல் இரவு 8 வரை முன்கூட்டிய வாக்களிப்பில் கலந்து கொள்ளலாம். நேற்று முன்கூட்டி வாக்களித்தவர்களில் சுகாதாரம், பொருளாதாரம், மொழி மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற பிரச்சினைகள் தங்கள் வாக்கில் முக்கிய பங்கு வகித்ததாக தி கனேடியன் பிரஸ் பத்திரிகையிடம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த வார இறுதியில் தேர்தல் பிரச்சார பாதையில் தேர்தலில் அமெரிக்காவின் தலையீடு குறித்த பேச்சுக்களே ஆதிக்கம் செலுத்தியிருந்தன. கனடாவை பலவீனப்படுத்த இறையாண்மைவாத கட்சியான பார்ட்டி குபேக்குவாவுக்கு அமெரிக்க அதிகாரிகள் ஆதரவளிக்க கூடுமென்ற கிறிஸ்டின் ஃபிரெஷெட்டின் கூற்றுக்களை அவரது போட்டியாளர்கள் விமர்சித்திருக்கின்றனர். ரஷ்ய அதிகாரிகளினால் கடத்தப்பட்ட யுக்ரைனிய குழந்தைகளை திரும்ப கொண்டு வருவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கும் நோக்கில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று டொரண்டோவில் உலகளாவிய கூட்டத்தை நடத்துகின்றார். ஐரோப்பிய நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகள் பங்கேற்கும் இந்த 2 கூட்டத்தில் ரஷ்யாவின் சிறைப்பிடிப்பில் இருந்து விடுதலையாகி திரும்பிய யுக்ரைனியர்களின் கருத்துக்களும் கேட்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2022 ரஷ்யா முழுவீச்சிலான படையெடுப்பை ஆரம்பித்ததிலிருந்து கடத்தப்பட்ட யுக்ரைனிய குழந்தைகளை திரும்ப கொண்டுவர பணியாற்றும் நாடுகளில் சர்வதேச கூட்டமைப்பை 2024 ட்ரூடோ அரசாங்கம் யுக்ரைனுடன் இணைந்து ஆரம்பித்திருந்தது. இந்த முயற்சிகளின் விளைவாக 100 குழந்தைகள் திரும்ப கொண்டுவரப்பட்டிருக்கின்றனர். மேலும் ரஷ்யா பகுதிகளில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்ட பொதுமக்கள் மற்றும் போர்க்கைதிகளை மீட்பது வரையிலும் இந்த நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதலுக்கு ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே தீர்வு காண முடியும் என ஈரான் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஈரான் முன்வைத்திருந்த முன்மொழிவை நிராகரித்ததாக தெரிவித்திருக்கின்ற பின்னணியில் ஈரான் இந்த நிலைப்பாட்டை வெளியிட்டிருக்கின்றது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி சமூக ஊடகப் பதிவொன்றில் ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு ஈரான் முன்வைத்திருக்கின்ற நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என தெரிவித்தார். இந்த நெருக்கடியிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரே வழி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை எட்டுவதே என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடர் இடம்பெற்று வரும் நிலையில் கட்டார் மத்தியஸ்தம் மூலம் அமெரிக்காவிடம் ஈரான் இந்த முன்மொழிவை கையளித்திருந்தது. குறித்த முன்மொழிவின் அடிப்படையில் 7 ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் பிராந்தியத்தில் இடம்பெறும் மோதல்களை நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க முடியும் என ஈரான் தெரிவித்திருந்தது. எனினும் ஈரான் மிகுந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இருப்பதாலேயே இந்த முன்மொழிவை முன்வைத்திருப்பதாக கூறிய டொனால்டு டிரம்ப் அதனை நிராகரித்ததாக ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்திருந்தார். அமெரிக்க ராணுவம் பயன்படுத்தும் தளத்திலிருந்து சில நிமிட தூரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 3 வாகனங்களில் அதிகாரிகள் வெடிபொருட்களை கண்டெடுத்ததை தொடர்ந்து பயங்கரவாத குற்றச்சாட்டுகளின் பேரில் 5 பேர் கைது செய்யப்பட்டதாக பிரித்தானிய தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த வெடிகுண்டு சதி திட்டத்தில் ஈரானின் ஈடுபாடு குறித்து பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு காவல்துறை விசாரித்து வருகின்றது. வாகனங்களில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை புலனாய்வாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். அவை மேம்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகளுடன் ஒத்துப்போகின்றன என்பதே ஆரம்பகட்ட கருத்தாக அமைந்திருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க விமானப்படையின் பணிகளை மேற்கொள்ளும் RFA போர்ட்டை நோக்கி 3 சந்தேகத்துக்கிடமான வாகனங்கள் பயணிப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பொதுமக்கள் பலர் கவனித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததால் சந்தேகிக்கப்பட்ட இந்த சதி திட்டம் தற்செயலாக முறியடிக்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இலங்கை வீரர் உமேஷ் தரங்க பங்கேற்கும் ஈட்டி எறிதல் போட்டி இன்று ஜப்பானில் நடைபெறுகின்றது. சர்வதேச போட்டிகளில் அண்மை காலமாக சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி வரும் உமேஷ் தரங்க இம்முறை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கைக்காக தங்கப்பதக்கத்தை வெல்லும் இலக்கோடு களமிறங்கியிருக்கின்றார். இந்நிலையில் உமேஷ் தரங்கவின் இன்றைய போட்டியை இலங்கை விளையாட்டு ரசிகர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்போடு கவனித்து வருகின்றது. இலங்கைக்கு மேலும் ஒரு ஆசிய அளவிலான தங்கப்பதக்கத்தை அவர் பெற்றுத் தருவாரா என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது அதிகரித்து காணப்படுகின்றது.
1: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேரம் 6:09. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD. சிஎம்ஆர் தமிழ் HD நிகழ்ச்சியில் நேர்கள் தொடர்ச்சியாக எங்களது இன்றைய நிகழ்ச்சியில் கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய கீத சந்தங்கள் நிகழ்ச்சியிலும் நேர்கள் கொண்டு வந்த பாடல்கள் தான் இடம்பெற இருக்கின்றன. எங்களது பாடல்களுக்கு இடம் இல்லை, நேர்கள் அந்த இடங்களை ஆக்கிரமித்திருப்பதனால் அவர்களது பாடல்களையும் இன்றைய கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் திரை இலக்கிய சாகர சங்கமத்தில் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன.

கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற முதலாவது பாடல் சி வி ராஜேந்தர். இவரை பலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர் மிகச்சிறந்த ஒரு இயக்குனர். இந்த இயக்குனருக்கு சிவாஜி கணேசன் மற்றும் அவர்களது குடும்பம் சார்ந்த திரைப்படங்கள் என்றால் ஒரு எள்ளுப்பாக சாப்பிடுவது போல. பொதுவாக சிவாஜி கணேசன் திரைப்படங்கள் பலவற்றை இயக்கிய பெருமை இவருக்கு இருப்பது போல சிவாஜி குடும்பத்துடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டவர். அதனால்தான் சிவாஜியின் மகன் பிரபு அவரை முதல் முதலில் தமிழ் திரையுலகத்தில் சங்கிலி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகம் செய்த பெருமை சி வி ராஜேந்திரனை சார். அந்தளவு பெருமை வாய்ந்தவர் சிவாஜி குடும்பத்தை பொறுத்தவரை. அந்த சிவாஜி குடும்பத்தின் இளைய திலகம் பிரபு நடிப்பில் வெளிவந்த திரைப்படத்திலிருந்து தான் முதலாவது பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த திரைப்படம் 1987 வெளிவந்தது. 87 இந்த திரைப்படத்தை சி வி ராஜேந்தர் இயக்குகின்ற போது அவரது இறுதி திரைப்படம், நிறைவு திரைப்படத்துக்கு முதலாவது படம் என்று இதை சொல்வார்கள். இது மஜ்னு என்ற பெயரில் இருந்த ஒரு திரைப்படத்தை ரீமேக் செய்யப்பட்ட திரைப்படம். சின்னப்பதாஸ் தான் 1989 சி வி ராஜேந்தர் தயாரித்த இயக்கிய ஐம்பதாவது திரைப்படம். அதற்கு முதல் திரைப்படம், 49வது திரைப்படம் இந்த ஆனந்த் திரைப்படம். ஆனந்த் திரைப்படத்தில் பிரபு மற்றும் ராதா, ஜெயஸ்ரீ என்று பல நடிகர்கள். 1987 மஜ்னு என்ற பெயரில் இது தெலுங்கிலும் ரீமேக் செய்யப்பட்டது. அந்த திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஒரு பல பாடல்கள் கங்கை அமரன் வரிகளில் வெளிவந்திருந்தன. கங்கை அமரன் இன்று மீண்டும் தமிழ் திரையுலகத்தில் ஒரு நடிகராக தன்னை மெருகூட்டி லெனின்குமாரின் ஒரு இயக்கத்தில் ஒரு திரைப்படத்தில் அற்புதமான நடிப்பை வழிகாட்டியிருக்கின்றார். அந்த கங்கை அமரனது வரிகளில் இசைஞானி இளையராஜா ஒரு கல்யாணி ராகம், ஒரு கல்யாணி ராகம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு இசைஞானி மட்டுமல்ல பல இசையமைப்பாளர்கள் பல பாடல்களை தந்திருக்கின்றார்கள். அதில் பெரும்பாலான பாடல்கள், இப்போது நான் உதாரணம் காட்டுகின்ற பாடல்கள் பெரும்பாலானவை இசைஞானி இளையராஜாவின் இசையாக இருக்கும். மன்னன் திரைப்படத்தில் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அது கல்யாணி ராகம். தாய் மூகாம்பிகை திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் ஒரு மதுர கீதம் எப்போதும் அவர் கச்சேரிகளில் முத்தாய்ப்பு வைக்கின்ற பாடல், ஜனனி ஜனனி ஜெகம் நீ என்ற பாடல், புதுக்கவிதை திரைப்படத்தில் வெளிவந்த வெள்ளைப்புறா ஒன்று எங்குது கையில் வராமலே, ஜானி திரைப்படத்தில் மிக பிரபலமான ஜனரஞ்சகமான காட்டினிலே வரும் கீதமாய், காட்டில் எந்த கீதம் என்ற பாடல், அதேபோல் தளபதி திரைப்படத்தில் ஜமுனை ஆற்றிலே ஈரக்காட்டிலே, இவையெல்லாம் கல்யாணி ராகத்தில் வெளிவந்த பாடல்கள். இப்படி அடுக்கி கொண்டு போகலாம் முழுவதும் சொன்னால் இன்றைக்கு அதுதான் பேச்சாக இருக்கும். அப்போ வாசம் கணக்க பாட்டை விட்டுட்டாரன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த ராகத்தை வைத்துக்கொண்டு ஒரு தாளாட்டு பாடலாக, ஒரு காதலை ஒரு தாளாட்டாக சொல்ல முடியும் என்பதற்கு இந்த பாடல் ஒரு நல்ல மற்றொரு உதாரணம். பல பாடல்கள் அப்படி வந்திருக்கின்றன. தமிழ் சினிமா வரலாற்றில் பல முக்கிய காரணங்களுக்காக ஒரு மிகச்சிறந்த தனித்துவமான பாடலாக இந்த பாடல் கருதப்படுகின்றது. ஆனந்த் திரைப்படத்தில் ஆராரோ ஆராரோ நீ வேறோ நான் வேறோ, அது என்ன பல சிறப்புகள் என்றால், ஒன்று லதா மங்கேஷ்காரின் அபூர்வமான ஒரு தமிழ் குரல். அவரது பிறந்தநாள் நினைவாக, பிறந்தவர்களுக்கு நினைவாக என்று சொல்லலாம், பிறந்தநாள் நினைவாக இப்போது மதி இந்த பாடலை கொண்டு வந்திருந்தார். இந்தியாவின் கானக்குயில் என்று அழைக்கப்படும் லதா மங்கேஷ்கார் தமிழில் மிக குறைவான பாடல்களை தந்திருக்கின்றார். இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜாவின் இசையில் அவர் பாடிய விரல் விட்டெண்ணக்கூடிய தமிழ் மெலடிகளில் இந்த பாடலும் ஒன்றாக சொல்லப்படும். வடநாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழ் வரிகளின் உணர்வை மிக துல்லியமாகவும் மென்மையாகவும்
தனது காந்த குரலில் வெளிப்படுத்திய விதம் இந்த பாடலில் அப்படியே எதிரொலிக்கும். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனார், இந்த பாடலுக்குரிய பெரிய பலமே அவரது அந்த குரல் தான். ஆராரோ என்ற பல்லவியுடன் தொடங்குவதால் இது ஒரு தாளாட்டு பாடல் என்ற எண்ணம் பலருக்கும் ஏற்படும். ஆனால் இது குழந்தை தாளாட்டல்ல, ஒரு காதல் தாளாட்டு. கவிஞர் கங்கை அமரன் எழுதிய வரிகளில் காதலனை தன் குழந்தையாக பாவித்து, தாயாய் மாறி நான் பாட செய்வோல் நீயும் கண்மூட என்று காதலின் உச்சற்றை, அந்த பிணைப்பை மிக அழகாக இந்த வரிகள் மூலம் விவரித்திருப்பார். கல்யாணி ராகம் மாஜாஜாலம் காட்டுகின்ற ஒரு மங்களகரமான கல்யாணி ராகத்தில் இத்தனை ஜாலங்களா என்ற உணர்வை, இத்தனை காதல் உணர்வுகளா என்ற அந்த ஒரே நேரத்தில் ஒரு மன அமைதியையும் இனிமையையும் காதல் உணர்வையும் எப்படி கடத்துவது என்பதற்கு இந்த பாடலை நாங்கள் உதாரணமாக பார்க்கலாம். இசைப்பிரியர்கள் பலர் 80களில் கேட்டு ரசித்த பாடல்களில் இதுவும் ஒன்று. பாடல்தான் ஆராரோ, ஆனால் காட்சிகள் முழுவதும் காதல் காட்சிகள் தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த பாடலில் பிரபு, ராதா ஆகியோர் நடித்திருப்பார்கள். ஒரு அழகான இரவு நேர காட்சி. ஒரு படுக்கையறை பின்னணியில் மென்மையான விளக்கொலியில் இந்த பாடல் அமைந்திருக்கும். பாடலின் வரிகளுக்கேற்ப தாயாய் மாறி நான் பாட செய்போல் நீயும் கண்மூட என்று சொல்லுகின்ற அந்த வரிகள் மட்டும், இது குழந்தை தாளாட்டல்ல, காதல் தாளாட்டு என்பதை அச்சொட்டாக வெளிப்படுத்தியிருக்கு. சி வி ராஜேந்திரன் இந்த திரைப்படத்தை இயக்க நாதன் என்பவர் ஒளிப்பதிவு செய்ய 80களின் ஒரு உணர்வு பூர்வமான மெல்லிசை பாடல்களை, காட்சிகளை விரும்புபவர்களுக்கு இந்த பாடல் ஒரு விருந்தாக அமையும். கேட்டு பார்ப்போம்.

0: அந்த பாடலில் பல்வேறு விதமான இசைக்கருவிகள், பொதுவாக அந்த நேயர்கள் கொண்டு வருகின்ற பாடல்கள், பாடல் ஒளிபரப்பு முடிந்த பின்னர் தான் நாங்கள் இந்த இசைக்கருவிகள் பற்றி பேச வேண்டும். உங்களைப் போல் நானும் பாடலை கேட்டுத்தான் அந்த என்னென்ன இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை காது கொடுத்து கேட்டு கண்டறிய வேண்டும் என்பதனால் சில வேளைகளில் நேர்களை இப்போ நாங்கள் தயார்படுத்தி கொண்டு வருகின்ற பாடல்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை கேட்டு என்னென்ன கருவிகள் என்பதை துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் நேர்கள் கொண்டு வருகின்ற போது ஒரு முறை இப்போது நீங்கள் கேட்ட இந்த வேளையில் தான் நானும் கேட்டிருப்பேன். அதனால் சில வேளைகளில் சில இசைக்கருவிகள் காணாமல் போயிருக்கு என்பதனால் மிக துல்லியமான சில இசைக்கருவிகளை மட்டும் நான் இங்கே தருகின்றேன். புல்லாங்குழல், தபேலா, வயலின்கள், அகஸ்டிக் கிட்டார், கீபோர்ட், சிந்திசைசர், வயலோ, செல்லோ, கடம் ஆகிய இசைக்கருவிகளை பயன்படுத்தி இசை ஞானி தந்த இன்னும் பல வயலின் என்றால் ஒரு வயலின் அல்ல பல வயலின். இதை விட குரல் ஓசை இடையிடையே வந்த அந்த அவ்வப்போது காட்டிச் சென்ற அந்த ஜாலங்கள், அவற்றுடன் லதா மங்கேஷ்கார் குரலில் அந்த பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் 6:22 நேர்கள் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5%
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
2: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
7: அப்ப வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
8: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: திரையிலக்கிய சாகர சங்கமம்
1: இவர்களை நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கொண்டு வருகின்ற பாடல் வன்குவர் பவான் விருப்பத்தில் விரும்பி கேட்ட பாடல். இந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விடயம் என்னவென்றால், தங்க கலசம் என்ற திரைப்படம் 1988 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை லண்டன் கோபால் என்பவர் இயக்கி அவரே தயாரித்து வெளிவந்திருந்தார். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல்கள் பல இடம்பெற்றிருந்தன. பாண்டியன், சுதாச்சந்திரன் ஆகிய இருவர் நடித்திருந்தார்கள். இதில் சுதாச்சந்திரன் பற்றி சில தகவல்களை சொல்ல வேண்டும். சுதாச்சந்திரன் தமிழ் திரையுலகத்திற்கு பல்வேறு விதமான நடிகைகள் வரிசையில் வந்தாலும் அவருக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. என்னவென்றால், மிகச்சிறந்த ஒரு நடன வித்தகர். நடன வித்தகர் என்றால் சாதாரணமான ஒரு நாட்டிய பெண் அல்ல. தனது விபத்தின் போது தனது ஒரு காலை இழந்த பின்னும் ஜெய்ப்பூர் காலை பொருத்தி கொண்டு பல பட்டி தொட்டியெங்கும் பல நடன நிகழ்ச்சிகளை நடத்தியவர். பல்வேறு திரைப்படங்களில் பல்வேறு பாத்திரங்களை ஏற்று, குறிப்பாக நடனம் சார்ந்த பாத்திரங்களை ஏற்று நடித்து மிகச்சிறப்பாக தனது நடிப்பை வெளிக்காட்டியிருந்தவர். சுதாச்சந்திரனின் திரைப்படங்கள் பல அண்மை காலம் வரை வெளிவந்திருந்தன. நேர்கள் அண்மையில் அவரது திரைப்படங்களை பார்ப்பதென்றால், 1986 வெளிவந்த சர்வம் சக்திமயம், அதேபோல் விசால் நடித்த சத்தியம், ஆதி பகவன், இப்படி பல திரைப்படங்களில் அண்மையில் அவர் நடித்து அவரது நடிப்பில் பல வெற்றி படங்கள் வெளிவந்திருந்தன. மயூரி என்ற திரைப்படம் 86 வெளிவந்திருந்தது. அந்த திரைப்படத்திலும் நடித்து தேசிய திரைப்பட விருதுகளில் சிறப்பு ஜூரி விருதை சுதாச்சந்திரன் அந்த வேளையில் பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி சென்னை சுதாச்சந்திரனது நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இடம்பெற்ற ஒரு பாடலை தான் நாங்கள் அடுத்து கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை கேளுங்கள்.

அந்த பாடல் தங்க கலசம் திரைப்படத்தில் லண்டன் கோபால் வரிகளை எழுத எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கே ஜே ஜேசுதாஸ், கே எஸ் சித்ரா ஆகியோர் சித்ரா குரலா என்று கொஞ்சம் ஐயுறத் தோன்றும். அந்தளவுக்கு சித்ராவின் குரல் மிக வேறு வித்தியாசமாக அமைந்திருக்கும். அதற்கு காரணம் என்னவென்றால் எம் எஸ் விஸ்வநாதன் கண்டறிந்த அல்லது பயன்படுத்திய அந்த ராகங்கள், ஜோக் ராகம் மற்றும் சுத்த சன்னியாசி என்ற இரண்டு ராகங்களை பயன்படுத்தி அந்த பாடலுக்கான அந்த மெட்டை எம் எஸ் வி வழங்கியிருப்பார் மெல்லிசை மன்னர். தங்கக்கலசம் திரைப்படம் 88 வெளிவந்து, அது பாண்டியன் மற்றும் சுதாச்சந்திரன் என்று சொல்லியிருந்தேன், வெளிவந்து இந்த பாடல் வெளிவந்த போது இந்த பாடலுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறப்பாகவே இந்த ராகத்தை அவர் கண்டறிந்த அந்த ராகம் அமைந்திருந்தது. ஒரு நடனம் சார்ந்த ஒரு பாத்திரங்களுக்குரிய ஒரு சிறப்பினை இந்த பாடல் வழங்கியிருந்தது. இந்த பாடலின் வெற்றி கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா ஆகியோரது குரல்கள் என்றால் அதோடு எங்களது மெல்லிசை மன்னரது இசை என்று சொன்னால் அதில் எந்த விதமான வேறுபாடும் இருக்காது. ஒரு தில்லானா 4x4 என்ற அந்த பீட்டில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பாடலில் பல இசைக்கருவிகள், ஒரு மேலைத்தேய இசைக்கருவிகளையும் பயன்படுத்தியிருந்தார். அதே வேளை இந்திய இசைக்கருவிகளுடனும் அந்த பாடலை தபேலா, டோலக், டல்கி, கடம், ரிதம் கித்தார், பேஸ் கித்தார், ட்ரம்ஸ், ஹிக் ட்ரம், வயலின்கள், பியானோ, அவ்வப்போது புல்லாங்குழலோ ஆகிய கருவிகளையும் பயன்படுத்தி இசைஞானி மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தந்த அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 7:35. நேர்கள் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இனிய இசை விருந்து.

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம். மார்க்கமன் ஸ்டீல்ஸில் கேஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் டூ ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் 7,98,888 டாலர் முதல், ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன், 416-732-1810.
1: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்ப்ரோ, 416-759-2600, 416-759-2600.

0: சியமாட் திரை இலக்கிய சாகர சங்கமம்
1: நேர்களே, ஒரு சோக பாடலுக்கு இந்தளவு பெரிய வரவேற்பா. பொதுவாக சோக பாடல்கள் என்றால் கொஞ்சம் நாங்கள் ஒதுங்கி மறைவாக அல்லது கொஞ்சம் அமைதியாக கேட்போம். ஆனால் இந்த பாடலுக்கு மட்டும் ஒரு ரிதம், அந்த பீட் எங்களை எப்போதும், அதுவும் கொஞ்சம் அந்தி சாய்கின்ற வேளைகளில் அல்லது இரவு வேளைகளில் தனியே வாகனத்தில் செல்லுகின்ற போது இந்த பாடலை கேட்டால் அந்த உலகம் இன்னொரு உலகமாக மாறிவிடும். அப்படியொரு ஈர்ப்பு இந்த பாடலுக்கு இருக்கின்றது. அதற்கு காரணம் என்னவென்றால், பொதுவாக மேற்கத்திய இசை மரபின்படி தேனிசைத்தன்றல் தேவா இந்த பாடலுக்கு இசையை தந்திருப்பார். எந்த ஒரு கர்நாடக ராகத்தையும் அவர் கையாண்டிருக்கவில்லை. ஆனால் ஏ மேஜர் ஸ்கேல் அடிப்படையில் இந்த பாடலை உருவாக்கியிருப்பார். பொதுவாகவே சோக பாடல்கள் மைனஸ் ஸ்கேலில் தான் பெரும்பாலும் அமைந்திருக்கும். ஆனால் தேவா இதற்கு நேர்மாறாக ஒரு மேஜர் ஸ்கேலை பயன்படுத்தி இடையில் சில குறிப்பிட்ட இடங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு சோக உணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பாடலை கொண்டு வந்திருக்கின்றார். ஒப்பிட்டு பார்த்தால் கொஞ்சம் சங்கராபரண ராகத்தின் சாயல் இந்த பாடலில் இருப்பது அவ்வப்போது வெளிப்பட்டால். ஏனென்றால் எந்த ஒரு திரை இசை பாடல்களும் எந்த ராகத்தை மீறியும் வர முடியாது என்ற அந்த ஒரு பொதுவான கருத்தின் அடிப்படையில் ஆங்காங்கே சங்கராபரணம் எங்களை அடிக்கடி வந்து தொட்டும் தடவியும் செல்லக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. அந்த வகையான ஒரு பாடல் தான் அடுத்தொழிக்க இருக்கின்றது. தேனிசைத்தன்றல் தேவாவின் இசையில் கே.ஜே. ஜேசுதாஸ் குரலில், மீண்டும் ஜேசுதாஸ் வைரமுத்து வரிகளில், அண்ணாமலை திரைப்படத்தில் சந்திரன் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தார். அந்த பாடலை கேட்கின்ற போது நிச்சயமாக நீங்கள் ஒரு வாகனத்தில் இப்போது பயணிக்கின்றீர்கள், அதுவும் தனியே வாகனத்தில் இருக்கின்றீர்கள் என்றால் இந்த பாடல் எல்லா கண்ணாடிகளையும் இழுத்து மூடிவிட்டு கொஞ்சம் கேட்டு பாருங்கள். ஒரு பெண் புறா உங்கள் இதயத்தில் சிறகடிக்கும் உணர்வு நிச்சயம் வரும்.

0: துரோகத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு எளிய மனிதனின் வேதனை, குடும்பத்தின் தவிப்பையும், தன் சொத்துக்களை இழந்து குடும்பத்துடன் நடுத்தருவில் நிற்கும் ஒரு அவலமான, உணர்ச்சி பூர்வமான ஒரு சூழல். அந்த அண்ணாமலை ரஜினிகாந்த் ஒரு பெண்புறா பாடல் காட்சி நிச்சயமாக கேட்கின்ற போது அந்த காட்சியை பார்த்தவர்களது பார்வையாளர்களது கண்களை கலங்க வைத்த காட்சி. அந்த காட்சியை நாங்கள் பார்த்தவர்கள் சரி, பார்க்காதவர்கள் சரி, இந்த பாடலை கேட்டு நாங்கள் நகர்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் ஏதோ ஒரு உள்ளுணர்வு எங்களுக்குள் பேசிக்கொண்டே இருக்கும். இந்த பாடலை கேட்கின்ற போது அதற்கு வைரமுத்துவின் வரிகள், கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்தேன், தூக்கம் கண்ணில் சொக்குமே அது அந்த காலமே, மெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணில் தூக்கம் இல்லையே இது இந்த காலமே, இவ்வளவு ஒரு யதார்த்தபூர்வமான நிதர்சனமான வார்த்தைகள். அதுதான் வைரமுத்து. இந்த பாடலில் வைரமுத்துவின் வரிகளுக்குள் கோழி மிதித்து ஒரு குஞ்சு சாகுமா, அது பழைய பழமொழி, குஞ்சு மிதித்து இந்த கோழி நொந்ததே என்று பிள்ளைகளின் செயலால் பெற்றோர் படும் வேதனை, இது அண்ணாமலை பெற்றோர் மட்டுமல்ல இன்னாமலை பெற்றோர்களும் படுகின்ற அவஸ்தை. வீட்டுக்கு வீடு வாசல் படி, ஜென்சி குழுவினரால் உலக அரசியல் மட்டுமல்ல வீட்டு அரசியலும் ஒரு கட்டத்தில் ஒரு ஆட்டம் காணும், ஆட்டம் கண்டு பிறகு நிமிரும். அந்த வேதனையை மிக சிறப்பாக வைரமுத்து, தேனிசை தென்றல் தேவா, கேஜே ஜேசுதாஸ், பொதுவாக ரஜினிகாந்த் படங்களில் தத்துவ பாடல்களை எஸ்பி பாலசுப்ரமணியன் தான் பாடியிருப்பார். நீங்கள் பாருங்கள், பல திரைப்படங்களில் தத்துவ பாடல்கள், விடுகதையா என்றெல்லாம் எத்தனையோ பல பாடல்களை எஸ்பிபி தான் பாடியிருப்பார், பெரும்பாலான தத்துவ பாடல்களை. ஆனால் குறிப்பிட்ட உணர்ச்சி பூர்வமான சோக பாடலுக்கு ஜேசுதாஸும் அவரது கணீர் என்ற அந்த குரலும் அமைதியான ஒரு நகர்வும் தேவை என்றால் அதற்கு ஜேசுதாஸ் பொருத்தமானவர் என்பதை எப்படி அச்சொட்டாக தேனிசை தென்றல் தேவா கண்டுபிடித்திருக்கிறார் பாருங்கள். மேற்கத்திய இசை விதிகளின்படி சோக பாடல்களை ஒரு சோகமான மைனர் ஸ்கேலில் தான் கொடுப்பார்கள். ஆனால் கொஞ்சம் இது ஒரு படத்தின் திருப்பு முனை, கதையோட்டத்தில் இந்த பாடல் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை. நண்பனால் ஏமாற்றப்பட்டு வீட்டை இழந்து தன் கன்றுக்குட்டியை பறிகொடுத்து அண்ணாமலை தவித்து நிற்கும் உச்ச கட்ட சோகம், அதுக்கு இப்படி ஒரு இசை மெட்டு. பல இசைக்கருவிகள் கேட்டிருப்பீர்கள், தேனிசை தென்றல் தேவா இவற்றையெல்லாம் தொட்டு சென்றார் என்று. மேண்டலின், கிட்டார், பேஸ் கிட்டார், பெல், ட்ரம்ஸ், வயலின், ட்ரம்பெட், ட்ரம்போன், வயலோ, செனாய், தபேலா, டொல்கி, டோலக், ஷேக்கர், ஹீபோர்ட், சிந்திசைசர், புல்லாங்குழல் என்று அனைத்து இசைக்கருவிகளது ஆர்ப்பரிப்பில் ஒரு சோகப்பாடல். கொஞ்சம் பொதுவாக சோகப்பாடல்களில் கொஞ்சம் மென்மையான இசைக்கருவிகளை கொண்டு அப்படியே நகர்த்தி விடுவார்கள். இது ஆர்ப்பரிப்பு மிக்க ஒரு சோகப்பாடல். ஒளித்தோய்ந்த நேரம் 6:48. நேர்கள் இணைந்திருப்பது கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சி.
1: கனடாவின் முதல் HD, இது தமிழ் HD.
2: என்ன யோசின?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் ப்ரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்பரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.

சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம். திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் கொண்டு வருகின்ற பாடல் உலகம் சுற்றும் வாலிபன். கொஞ்சம் தொடர்ச்சியாக சோகம் மேலேடி என்று கொஞ்சம் நிகழ்ச்சி சோகப்பக்கம் நின்றது. இப்போது கொஞ்சம் துள்ளல் கலந்த ஒரு பாடல் காதல் பாடலுடன் இணைந்திருப்போம். அடுத்து இடம்பெறுகின்ற பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை கேட்டு ரசிக்காத நேர்கள் இல்லைன்னு சொல்லலாம். பொதுவாக பாடல்களை விரும்பி கேட்கின்ற போது ஆண் பெண் என்று வேறுபாடின்றி சில பாடல்கள் நேர்களால் கேட்டு மகிழ்வார்கள். அந்த வரிசையில் இடம்பெறுகின்ற பாடல்தான் இந்த பாடல். எங்களது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில் இரவு வேளைகளில் நேர்கள் அடிக்கடி இப்படியான பாடல்களை கேட்டு ரசிப்பதுண்டு. எஸ்டியிலும் இந்த பாடல்கள் மிக அதிகம் ஒளிபரப்பாகி இருக்கின்றது. என்றாலும் எங்களது திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியில் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் இந்த பாடலை கொண்டு வர வேண்டும் என்றொரு எண்ணம் எனக்கு இருந்தது. இன்று சாரா அதுக்குரிய ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருந்தார். அந்த வகையில் தான் இந்த பாடல் இப்போது ஒலிக்க இருக்கின்றது. உலகம் சுற்றும் வாலிபன் பற்றி பேசி பேசி பேசியே நாங்கள் உலகத்தை சுற்றி வந்துவிட்டோம். நேர்களுக்கு தெரியும் எத்தனையோ தடவைகள் இந்த பாடல் பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஒரு கல்யாணி மத்தியமாவதி என்ற ராகங்கள் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில். பொதுவாக எம்ஜி ராமச்சந்திரன் பாடல்கள் அவரது திரைப்படத்தில் பாடல்கள் இடம்பெறுகின்ற போது அவரது செல்வாக்கு ஆதிக்கம் அதிகம் இருக்க ஒரு மெட்டு அமைக்கின்ற போது ஒரு மெட்டால் மட்டும் அந்த பாடலை ஏற்றுக்கொள்வது மிக மிக அருமை. பல மெட்டுக்களை போட வேண்டும். அந்த மெட்டுக்களை மிகச்சிறந்த மெட்டை தேடி அறிந்து கண்டறிந்து அந்த மெட்டை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் அவரிடம் இருக்கு. எம்எஸ் விஸ்வநாதனையும் அவர் விட்டு வைப்பதில்லை. சாதாரணமான இசையமைப்பாளர்கள் மட்டுமல்ல பெரிய ஜம்பவான்களையும் அவர் விட்டு வைப்பதில்லை. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்துக்கு பெரிய கதை இருக்கின்றது. 1973 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை தயாரிக்க புறப்பட்ட போது கருணாநிதி விமானத்தில் சென்று வழி அனுப்பி வைத்தார். திரைப்படம் தயாரித்து வெளியிடுகின்ற போது கருணாநிதி வேறு உலகம், எம்ஜி ராமச்சந்திரன் வேறு உலகம். திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாக உடைந்த காலம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக புதிய கட்சி தொடங்கிய காலம். உலகம் சுற்றும் வாலிபன் அதுக்கு முத்தாய்ப்பு வைத்ததென்று சொல்லலாம். எம்ஜி ராமச்சந்திரனே இயக்கி அவரே ஆர் எம் வீரப்பனுடன் இணைந்து தயாரித்து வெளிவந்த திரைப்படம். பல நடிகர்கள், பல்வேறு விதமான காட்சிகள், அதை பற்றி பேசுவதற்கு பல நாட்டவினர்களே, மஞ்சுளா, லதா, சந்திரகலா என்று பல நடிகைகள், அசோகன் என்று அந்த பட்டியல்கள், மனோகர், அந்த கால வில்லன்கள் எல்லாரும், நாகேஷ், வி கோபாலகிருஷ்ணன், அதேபோல் பல நடிகர்கள் நடிகைகள் அந்த திரைப்படத்தில். அதைவிட ரங்கூன் நடிகை, தாய்லாந்து நடிகை என்று பலர் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தில் பல பாடல்கள், நிறையவே பாடல்கள், அதிக பாடல்களுடன் வெளிவந்து அந்த அத்தனை பாடல்களும் நீங்காத இடத்தில் இருக்கு நேர்களது. இது ஒரு கரிகாம்போஜி என்ற ஒரு ராகம். அந்த ராகத்தில் எம்எஸ்சி மிட்டமைத்த ஒரு பாடல் இப்பொழுது அடுத்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை எப்படி வர்ணிப்பது, எதை சொல்வது, எதை விடுவது? கண்ணதாசனின் வரிகளை சொல்வதா, எம்எஸ்வியின் இசையை சொல்வதா, அல்லது இந்த பாடலை பாடிய அந்த காலத்து இசையரசர், இசையரசி இவர்களை எல்லாம் பின்தள்ளி ஒரு புது பாடகர் தமிழ் திரையுலகத்தில் காலடி எடுத்து வைத்து, எம்ஜி ராமச்சந்திரன், நடிகர் திரம் சிவாஜி கணேசன் என்று முன்னணி நட்சத்திரங்களுக்கு குரல் கொடுக்க தொடங்கிய
அந்த காலத்தை பற்றி பேசுவதா? எஸ்பிபி குரலில் உலகம் சுட்டும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து இந்த பாட்டு.

அந்த பாடல் இந்த வேளையில் உலகம் சுட்டும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பல்வேறு விதமான மெட்டுக்கள் இசைகள் என்று சொல்லி ஹரிகாம்போஜி என்ற ராகத்தில் இந்த பாடல் எம்ஜிஆரின் ஸ்டைலான ஒரு நடிப்பு. நவீனமான மேற்கத்திய உடைகளில் ஓவர்கோட் ஷூட் கூலிங் கிளாஸ் என்று சுறுசுறுப்பாக இளமையாக இந்த பாடல் காட்சியை நடித்திருப்பார். பாடலின் வரிகளுக்கு ஏற்ப ஆடும் நடையே நாட்டியம் மஞ்சுளா மிக மென்மையான அழகான ஒரு நடன அசைவுகளை அவ்வப்போது தந்த வண்ணம் இருப்பார். அது மட்டுமல்ல 1970களிலேயே வெளிநாட்டில் முழு வண்ணப்படத்தில் எடுக்கப்பட்டதால் ஜப்பானின் பல்வேறு விதமான மலர்கள், பனி படர்ந்த பின்னணி, அழகான கட்டிடக்கலை ஆகியவற்றை அந்த வேளையில் ரசிகர்கள் பார்த்து ரசித்த ஒரு திரைப்படம். இப்போது ஜப்பானிலாம் நாங்கள் யூடியூப்களில் இலகுவாக பார்த்து விடுகின்றோம். ஆனால் அந்த காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தது ரசிகர்களுக்கு. எஸ்பிபியின் ஒரு துடிப்பான குரல் அந்த வேளை தான் எஸ்பிபி தமிழ் திரையுலகத்தில் இப்படி ஜம்பவான்களுக்கெல்லாம் பாடல் பின்னணி பாடகராக கொண்டு வருகின்றார்கள். அப்படி அவர் தந்த அந்த குரல் வளம் கேஜே ஜெயசுதாஸ், எஸ்பிபி, டிஎம்எஸ் என்று ஜெயச்சந்திரன் என்று பல போட்டிகள் நடுவில் எஸ்பிபியின் இந்த குரல் ஒரு ரிதமாக ஒளித்தோய்ந்தது. எங்கு தெரியுமா? தியேட்டர்களில் விசில் சத்தம் எல்லாம் அப்படியே தியேட்டரை நிறைந்திருக்கு அல்லோலகல்லோலப்படுத்தியிருக்கும். எஸ்பிபியின் துடிப்பான குரலுக்கு நான் நினைக்கிறேன் இல்லை, இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மனோகரா தியேட்டரில் இந்த திரைப்படம் கொடி ரெண்டு தியேட்டர்களில் ஓடியது. மனோகராவிலும் கொடிகாட்டி பறந்தது. வின்சரிலும் மனோகராவிலும் ஒரே நேரத்தில் திரையிடப்பட்டது. உலகம் சுட்டும் பாடல் ஒரு சுறுசுறுப்பான பாணியில் இந்த பாடல் திரைப்படமாக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல இந்த பாடலுக்கு இந்த காட்சி அமைப்பு கண்ணதாசனின் உவமை நயம் எதை சொல்வது? டிஎம்எஸ் எம்ஜிஆரின் குரலாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு இளமையான துள்ளலான ஒரு குரல் எஸ்பிபி எம்ஜிஆருக்கு பாடுகிறாரா என்று பேசப்பட்ட காலம். டிஎம்எஸ் கொஞ்சம் சிம்மாசனம் வாங்கிவிடுமோ, அஸ்திவாரம் ஆடிவிடுமோ என்று பயந்த காலம் என்றும் சொல்லலாம். ஆனால் அந்தளவுக்கு டிஎம்எஸ்ஐ யாராலுமே புறந்தள்ள முடியவில்லை. அவர் நீடித்து நிலைத்திருந்தார். அதுவும் கண்ணதாசனின் உவமை நயங்கள், தமிழும் அவளும் ஓரினம், தமிழுக்கு இணையாக பெண்ணை உயர்த்தி பாடிய வரிகள் என்று காலத்தால் அழியாதவை. பெண்ணை வெறும் அழகாக மட்டும் பார்க்காமல் ஆனந்த கவிதையின் ஆலயம், அறுசுவை நிரம்பிய பாட்கூடம், கோடை காலத்து வான்மலை என்று இயற்கையோடு சேர்த்து பெண்ணை உவமித்திருப்பார். அதே சமயம் ஒரு இந்திய கலவையான ஒரு மேற்கத்தேய கலவையுடன் இணைந்த ஒரு பாடல் மென்மையை உணர்த்தும் வகையில் புல்லாங்குழல், வயலின், தாள வாத்தியங்கள் மிக சிறப்பாக இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். உலகம் சுட்டும் பாலிவன் தமிழ் சினிமாவை கருப்பு வெள்ளையிலிருந்து முழுமையான ஒரு வண்ணமயமான பிரம்மாண்டத்திற்கு நகர்த்திய படங்களில் ஒன்று என்று சொல்லலாம். வெளிநாடுகளில் படமாக்கப்பட்ட இந்த திரைப்பட எம்ஜிஆரின் ஒரு வெற்றி திரைப்படங்களில் மிக முக்கியமான திரைப்படம் என்று சொல்லப்படும். இந்த திரைப்படத்தில் இப்போது இடம்பெற்ற இந்த பாடலில் எம்எஸ்வி பயன்படுத்திய இசைக்கருவிகள் எதை சொல்வது? நிறைய இசைக்கருவிகளை பயன்படுத்தியிருப்பார். மாண்டலின், வயலின்கள், வயலோ, செல்லோ, டபுள் பேஸ், தபேலா, ஹொங்கோ, சந்தூர், ஷேக்கர், மராக்கஸ், ட்ரம்ஸ், ஹார்மோனியம், பியானோ என்று பல இசைக்கருவிகள் அவரது கைவண்ணத்தில் இந்த பாடல் ஒரு வெற்றி பாடலாக ஒலித்தோய்ந்த நேரம் 7:03. நேர்கள் இணைந்திருந்தது

0: சியமாறு திரை இலக்கிய சாகர சங்கமம் மணத்தியால செய்திகள்
1: சியமார் தமிழ் HD அவலி நியூஸ்.
0: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக நிதி தூய்மை ஆக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் நவம்பர் 3 முன்விளக்க மாநாட்டுக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது யோஷித ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையானார். 2வது பிரதிவாணியான டேசி ஃபாரஸ்ட் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத நிலையில் அவர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா மருத்துவ அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். சமர்ப்பணங்களை பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதி வழக்கை நவம்பர் 3 ஒத்திவைப்பதற்கு உத்தரவிட்டார். சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்டதாக கூறப்படும் சுமார் 57 மில்லியன் ரூபாய் நிதியை 3 வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட்டதன் மூலம் நிதி தூய்தலாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தவறிழைத்திருப்பதாக குற்றம் சாட்டி யோஷித ராஜபக்ச மற்றும் டேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024-25 கல்வியாண்டுக்கான மகாபோல உதவித்தொகை வழங்கும் விழா பிரதமரின் தலைமையில் இன்று நடத்தப்படவிருந்த நிலையில் அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கேகாலை கல்கமோ பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது பிரதமர் இதனை தெரிவித்தார். இந்த விழா நடத்தப்படும் புதிய திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று லலித் அத்லத் முதலி மகாபோல உயர்கல்வி உதவித்தொகை நிலையத்தின் உத்தியபூர்வ இணையதளத்தில் பதிவிடப்பட்டிருக்கின்றது. இந்த விழாவில் கலந்து கொள்ளாத பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உதவித்தொகையை வழங்காமல் இருக்க அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியிருக்கின்றார். இலங்கையில் பதிவான ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இன்று 100,000 கடந்திருப்பதாக மேல் மாகாண பதில் பிரதி மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் நவீந்த சொய்சா தெரிவித்திருக்கின்றார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இதனை தெரிவிப்படுத்தினார். கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் தற்பொழுது நாளாந்தம் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கையில் ஓரளவு வீழ்ச்சி காணப்பட்டிருக்கின்ற போதிலும் ஆபத்து நிலைமை முற்றமாக நீங்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் 7 மாகாணங்கள் இன்னமும் அதி ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலைமையை கருத்தில் கொண்டு சுகாதார வழிகாட்டுதல்களை சரியாக பின்பற்றுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுவதாக விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்தார். இலங்கையில் உள்ள யானைகளில் சுமார் 30% யானைகள் செவிப்புலனை இழந்திருப்பதாக விவசாய மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதி அமைச்சர் நாமல் கர்ணாரட்ன தெரிவித்திருக்கின்றார். தரம் குறைந்த யானை வடிகளின் பயன்பாடே இதற்கு முக்கிய காரணம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். துப்பாக்கிச் சூடு போன்ற மனித நடவடிக்கைகளினால் பல யானைகள் காயமடைந்து உடலுக்குள் துப்பாக்கி குண்டுகளுடன் உலா வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். யானைகள், குரங்குகள், காட்டுப்பன்றிகள், முள்ளம்பன்றிகள் மற்றும் மயில்கள் சம்பந்தப்பட்ட மனித வனவிலங்கு மோதல்கள் குறித்து பேசியிருக்கின்ற அவர் சில பகுதிகளில் யானை மனித மோதலை விடவும் குரங்கு மனித மோதல் தீவிரமடைந்திருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட முதல்கட்ட 22 கேரட் தங்க மோதிரங்களை யோய் அலுகாஸ் குரூப் தயாரித்து முடித்திருக்கின்றது. தமிழ்நாடு அரசின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதிலும் உள்ள அரச மருத்துவமனைகளில் பிறக்கும் தகுதியுடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றது. இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதிலும் சுமார் 441,000 புதிதாக பிறந்த குழந்தைகள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்பொழுது தயாரிக்கப்பட்ட முதல்கட்ட 89,955 தங்க மோதிரங்கள் முதல் முறையாக அதிக பிரசவங்கள் நடைபெறும் 107 குறிப்பிட்ட அரச தாய் நல மையங்களுக்கு வழங்கி வைக்கப்பட உள்ளன. ஜெம் வீரமணி வழக்கில் முதலமைச்சர் விஜய், அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, சி டி நிர்மல்குமார் ஆகியோருக்கு மனு அனுப்பி விசாரித்து ஆதாரங்களை பெற வேண்டும் என்று சிறப்பு புலனாய்வுக் குழுவிடம் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜெம் வீரமணி தொடர்பான போக்சோ வழக்கில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்ற முதலமைச்சர் விஜய், அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, சி டி நிர்மல்குமார் ஆகிய மூவரையும் சமன் செய்து விசாரணைக்கு அழைத்து அவர்களிடம் உள்ள ஆதாரங்களை பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சிறப்பு புலனாய்வுக் குழுவிடம் கழக பொருளாளரும் மக்களவைக் குழுத் தலைவருமான பாலு புகார் அளித்திருக்கின்றார். அந்த மனுவில் செப்டம்பர் 25 முதலமைச்சர் விஜய் ஜெம் வீரமணியை திராவிட முன்னேற்றக் கழகம் பாதுகாக்க பொது வழியில் குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஜெம் வீரமணியை திராவிட முன்னேற்றக் கழகம் பாதுகாத்ததாக பொது வழியில் குற்றம் சாட்டினார். இதே நாளில் அமைச்சர் ராதவ அர்ஜுனா ஜெம் வீரமணியை கழகம் பாதுகாத்ததோடு அவர் மீதான வழக்கையும் தவறாக முடித்து வைத்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 26 சட்டத்துறை அமைச்சர் CDR நிர்மல்குமார் ஜெம் வீரமணியை பாதுகாப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் அவரிடமிருந்து 500 கோடி ரூபாய் பெற்றதாக குற்றம் சாட்டியிருந்தார். மாநிலத்தின் முதலமைச்சரும் 2 அமைச்சர்களும் முன்வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டுகள் சிறப்பு புலனாய்வுக் குழுவின் விசாரணையுடன் நேரடியாக தொடர்புடையவை. இந்த குற்றத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்கக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுதியான நிலைப்பாடு என்றும், அதேவேளையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் எத்தகைய உயர் பதவிகளில் இருந்தாலும் அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட இடமளிக்கப்பட வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் HD-யின் திரைசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். திரைசை தேர்வு நிகழ்ச்சியில் இப்பொழுது முதல் நாங்கள் நேர்களது எங்களது தெரிவுகளில் நேர்களது விருப்பத்துடன் பாடல்களை ஒலிக்கப்பட இருக்கின்றோம். நாங்கள் சொல்லுகின்ற 6 பாடல்களில் ஏதாவது 2 பாடல்கள் உங்கள் விருப்பமாக நீங்கள் தெரிவு செய்யலாம். 6 பாடல்கள் நேர்களை 6 பாடல்கள் கொண்டு வருவோம். அந்த 6 பாடல்களில் 2 பாடல்களுக்கு உங்களது விருப்பத்தை நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களது பெயர்களில் அந்த பாடல் ஒளிபரப்பாகும். இது திரை இசை தேர்வு நிகழ்ச்சி. பொதுவாக இந்த திரை இசை தேர்வு நிகழ்ச்சி ஏன் இடம்பெறுகின்றது என்றால், 7 மணிக்கு பின்னர் பாடல்கள் விரும்பி கேட்பதற்கு பல நேர்கள் வருவதன் காரணமாக அந்த பாடல்களை நாங்கள் 9 மணிக்குள் ஒளிபரப்பி முடியாமல் இருப்பதனாலும், ஒரு 6 பாடல்களுக்கு பல நேர்களை ஒன்றாக இணைக்க முடியும் என்பதனாலும் இந்த ஒரு முறையை கையாளுகின்றோம். பொதுவாக நேர்கள் இதை புரிந்து கொண்டு விளங்கிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிப்பது வளமை என்ற வகையிலே நீங்களும் இணைந்து கொண்டு எங்களது இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கலாம். அலையுங்கள் 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து நேர்கள் உங்களது விருப்ப தெரிவுகளை குறிப்பிடலாம்.

0: நேர்களை என்று கொண்டு வருகின்ற ஆறு பாடல்களும் இவைகள்தான். கேளுங்கள், உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் தெரிவு செய்யலாம். முதலாவது, மாப்பிள்ளை அழைப்பு திரைப்படத்தில் உள்ளத்தில் 100 நினைத்தேன் என்ற பாடல். இரண்டாவது, பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா பாடல். மூன்றாவது, வா வா வசந்தமே KJ ஜேசுதாஸ் குரலில் இடம்பெற்ற பாடல், மன்னிக்கவும் மலேசியா வாசகன் குரலில். அதேபோல் எங்க சின்னராஜா திரைப்படத்தில் தென்பாண்டி சீமை ஓரமா, தென்பாண்டி சீமை ஓரமா என்ற பாடல். அதேபோல் இலக்கம் 5 இடம்பெறுகின்ற பாடல், சம்போ சிவ சம்போ நாடோடிகள் திரைப்பட பாடல். இலக்கம் 6, சத்யா திரைப்படத்தில் வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது என்ற பாடல். இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற 6 பாடல்களும். இந்த 6 பாடல்களை உங்களுக்கு பிடித்தமான பாடல்களுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். அலையுங்கள் நேர்களே, மிக விரைவாக உங்களது விருப்பங்களை தெரிவித்தால் விரைவாக பாடல்கள் ஒளிபரப்பாகுவது மட்டுமல்ல, மேலதிகமாக பாடல்களையும் நீங்கள் கேட்கலாம் என்பதை பாடல்கள் நாங்கள் ஒளிபரப்ப வாய்ப்பு கிடைக்கும். மேலதிக பாடல்களையும் எங்களது நில்பதல் சொல் நிகழ்ச்சியில் நாங்கள் தெரிவு செய்து ஒளிபரப்ப முடியும் என்பதனால் விரைவாக இணைந்து கொள்ள.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661, 416-475-4661.

0: நேர்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வந்த 6 பாடல்களை மீண்டும் ஒருமுறை நேர்களுக்கு தந்துவிடுகின்றோம். நேர்களே, முதலாவது பாடல் மாப்பிள்ளை அழைப்பு திரைப்படத்தில் உள்ளத்தில் 100 நினைத்தேன் என்ற பாடல். இரண்டாவது பாதகாணிக்கையிலிருந்து பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா. மூன்றாவது புதுக்கவிதை தருகின்ற வா வா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே என்ற பாடல். அதேபோல் இலக்கம் 4 இடம்பெறுவது எங்க சின்ன ராசா திரைப்படத்தில் இருந்து தென்பாண்டி சீமை ஓரமா பாடல். இலக்கம் 5 ஜம்போ சிவசம்போ நாடோடிகள் திரைப்படத்திலிருந்து. இலக்கம் 6 சத்யா திரைப்படத்திலிருந்து வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது என்ற பாடல். நேர்களை, இலக்கங்கள் சொல்லாமல் என்றளவு நீங்கள் படத்தின் பெயரை சொல்லுங்கள் அல்லது பாடலின் பெயரை சொன்னால் நாங்கள் பாடல்களை ஒளிபரப்பை இலகுவாக இருக்கும். நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள், இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம், எஸ்பி சரண் பேசுறேன்.
0: எஸ்பி சரண் சொல்லுங்கள்.
1: முதல்ல இந்த உங்களோட நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தா சிறப்பாக இருந்த வளமை போல எனக்கு 5 மணிக்கு நம்பரில் ஒரு அளவிலிருந்து என்னோட அந்த நான் வரா நான் அடிக்கடி வரபடினாலே வராதபடியினாலே என்னோட அந்த இடத்த பிடிக்கலாம் தானே. இப்ப இந்த பாடல வந்து வளைவோசை கலகலவென கவிதைகள் படிக்கிறது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில சில நேரம் சிறு சிறு நேரம் சிறு விட பட வட துடிக்குது அந்த பாட்டை போடும் முதலாவத. மற்றது பாபா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே.
0: ஓ, புதுக்கவிதை. ஓ, என்ன கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில இணைஞ்சிட்டீங்க, நன்றி.
1: நன்றி. முதலாவது இணைஞ்சிருக்க முடியும், ஆனா பாப்பம் இன்னைக்கு அதாவது இப்ப அந்த அந்த லைன் கிடைக்கல என்று நினைப்பவர்கள் இருந்திருந்தால் பயன்படுத்திக் கொள்ளலாம்.
0: இல்ல, இன்றைக்கு அப்படி வந்தவ இன்றைக்கு சில நேர்கள் இதுவரை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளாத நேர்கள்.
1: ஓ, அப்ப நான் வந்தால் அதுக்கு சில இடம் இல்லாம போயிருக்க கூடும்.
0: நன்றி, நன்றி.
1: அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து 3வது வாரம் இந்த கிழமையில அப்ப இன்றைக்கு ஒரு விடுவோம்.
0: நன்றி. நீங்க
1: அதெல்லாம் கேட்டு விடுவோம். எல்லாம் சிறப்பா இருந்த சிறப்பான நிகழ்ச்சி. ரொம்ப நன்றி. சோமா இருக்கீங்க தானே?
0: சோமா இருக்கு. இனி 8 மணிக்கு களகட்ட போகுதுதானே
1: உங்களோட கட்டாயம் வளம போல.
0: நன்றி, நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சி நடத்தினர், வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம். ரவிசங்கர் பேசுறேன்.
0: ரவிசங்கர் மாலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ரவிசங்கர்? நல்ல சுகம். உங்களோட நலம் காட்டல மூலம் எங்கள் நேயர்கள் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. எப்படி போகுது உங்களோட பயணம், சுற்றுலா, இந்திய
2: பயணம்? நல்லா போயிட்டு இருக்கு. காலையில மாலைக்கு கேரளா வந்துட்டேன்.
0: கேரளா வந்துட்டீங்க? மால்டீவ்ஸ்?
2: 1.5 மாசம் கேரளா தான் இருக்கேன்.
0: ஓ,
2: கேரளா போனா
0: செய்யாம வந்தா தான் பிள்ளை. கட்டாயம் செய்யணும்.
2: உலகத்திலேயே 1902 ஆரம்பிச்ச ஆஸ்பத்திரி. இது உலகத்திலேயே முதல் ஆயுர்வேத ஆஸ்பத்திரி.
0: ஓ, ஆயுர்வேத ஆஸ்பத்திரி. என்ன பேர் ஆஸ்பத்திரின்னு?
2: கேரளா ஆயுர்வேத சமாஜம்.
0: ஓ, அருமை, அருமை. நான் கேரளாவில் இருந்து கேரளாவில் நின்று நாட்டினால் ஆனால் இந்த ஆஸ்பத்திரிக்கு போவேன்.
2: இது வந்து ஷொர்ணூர் பாலக்காடு கிட்ட கொச்சினுக்கும் பாலக்காடுல இருந்து
0: கொஞ்சம் கூட போன கிட்ட வச்சுக்காதீங்க சங்கர்.
2: நீங்க நிகழ்ச்சிக்கு லேட்டா தான் வந்தேன். வரும்போதுதான் இத பத்தி பேசிட்டு இருந்தீங்க, உலகம் சுற்றும் வாலிபன். என்ன அருமையான பாடல் அது. உலகம் சுற்றும் வாலிபன் எல்லா பாடலுமே அருமை. எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இது ஒண்ணு. பாடல்கள் இதுவும் உண்டு.
0: கரிகாம்பூஜி
2: அதாவது நான் யோசனை பண்றேன், அப்படியே கற்பனை பண்ணி பாக்குறேன், இந்த இசையமைப்பு போது 50-60 கலைஞர்ல வச்சு எம்எஸ்வினாதன் எப்படி பண்ணிருப்பாரு.
0: அதுவும் எம்ஜிஆரோட பண்றது பெரிய வில்லங்க மில்லி.
2: ஆமா, லைவா பண்ணும் இல்லையா, ஒருத்தர் தப்பு பிழை பண்ணாலுமே மறுபடியும் ரிப்பீட் பண்ணுமே. அந்த காலத்துல அந்த மாதிரி அந்த மாண்டலின் அந்த ஃப்ளூட் எல்லாம் என்னமா வாசிச்சிருக்காங்க அருமை. அது தகுந்த மாதிரி எஸ்பிபியோட இந்த அப்படி குழஞ்சு குழஞ்சு பாடுறது சங்கதி எல்லாம் போடுறாரு அவளு நாடகம் ஒவ்வொரு பல்லவியில அனுபல்ல வித்தியாச வித்தியாசமா பாட்டு போடுறாரு. அதாவது நாள் பூர அது லூப்பில் கேட்டுட்டே இருக்கல அந்த பாட்டு அருமையா இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையான தேர்வு, ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப நீ கொண்டு 6 பாடல்கள்ல எனக்கு பிடித்த வந்து பூஜைக்கு வந்த மலரே தான்,
0: பாத காணிக்கை
2: பிபி ஸ்ரீனிவாஸ். பிளே பேக் சிங்கர் பிபி ஸ்ரீனிவாஸ்.
0: பிபி அதத்தான சொல்லுவார் என்ன, பிபி எஸ் பிளே பேக் சிங்கர் சொல்லுவார் அந்த.
2: அது மாதிரி எம்எஸ்விய பாடகர் பி ஜெயச்சந்திரன் சொல்லுவாரு, அது வினோப சூழல் மறந்து போச்சு, என்ன சங்கீத வித்வான் அப்படின்னு சொல்லுவாரு, மிகப்பெரிய சங்கீத வித்வான் அப்படி எம்எஸ்வி அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இப்ப அப்புறம் அடுத்த பாடல் வந்து மலேசியா வருது, வா வா வசந்தமே
0: புதுக்கவிதை,
2: நல்ல அருமையான பாடல் புதுக்கவிதை. எல்லா பாடலுமே நல்ல பாடல், அதுல இந்த பாடல் ரொம்ப அருமையா இருக்கும்.
0: நன்றி ரவிசந்திரன், நன்றி
2: நன்றி
0: நன்றி. தூரத்தில் இருந்து நிகழ்ச்சியில் இருந்து கொண்டமைக்கு நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் அண்ணா, அந்த பேர் ஜெய் அண்ணா.
0: ஜெய் சொல்லுங்க. ஜெயா?
3: ஓம் அண்ணா.
0: ஓ சொல்லுங்க ஜெய்.
3: எனக்கு வந்து சத்யா படத்துல இருந்தும் மற்ற 6-5 புதுக்கவிஜய்.
0: ஜெய்க்கு சத்யா படம் என்ன?
3: யா சத்யா படம் நல்லா இருக்கும் பாட்டு கேட்க.
0: மேடம் புதுக்கவிதை என்ன? நன்றி ஜே நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்க.
4: எனக்கு மாப்பிள்ள அழைப்பும் பால காணிக்கை.
0: மாப்பிள்ள நீங்க தான் அழைச்சது. சரி நன்றி வெண்பா.
4: நன்றி.
0: மாப்பிள்ளை அழைக்கிறேன்னு தான் நிக்கிறீங்க பாப்பா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். மதி.
0: மதி வாருங்கள். வணக்கம். வளையோசை லதா மங்கேஷ்கர் கேட்கணும்
5: என்ன
0: அப்படியே வளையோசை வந்ததா விடிய அப்படியே கொண்டு வந்திருக்க
5: மாட்டேன்.
0: காலையில ஒளிபரப்பினா மாலையில ஒளிபரப்புறது அழகில்ல பரவாயில்லையா, நீங்க முதல் சொல்லி இருக்கலாம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம். நான் வட துருவத்திலிருந்து ஜெயா. எப்படி இருக்கீங்க?
0: வட துருவம் இல்ல, வட ஹோடியிலிருந்து ஜெயா. நலம் ஜெயா.
6: மைனஸ் சொன்னீங்களா,
0: அடுத்த வேற மாதிரி பிடிக்காத
6: அது
0: சம்போ சிவ சம்போ நாடோடிகள் சசிகுமார். நன்றி ஜெயா. நன்றி
6: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: மூர்த்தி ஆயிக்கிறேன்.
0: மூர்த்தி சொல்லுங்க.
7: எனக்கு பூஜைக்கு வந்த மலர் அந்த பாட்டும் வா வா வசந்தம்.
0: பூஜைக்கு மலர் கொண்டா நீங்கள் தானே. நன்றி மூர்த்தி.
7: எந்த பாட்டுக்கும் எல்லாரும் ஓட் போடுவோம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். ரமேஷ் சொல்லுங்கள்.
8: புதுக்கவிதையும் சத்யா.
0: ரமேஷ் புதுக்கவிதை தான் என்ன?
8: ஆமா ஆமா.
0: சத்யாவையும் விடல அது என்ன?
8: ஆமா அதான் பிடிச்சிருங்க, வளையோசை நல்லதான்.
0: உங்களுக்கு வளையோசை பிடிச்சிருக்கா சத்யா பிடிச்சிருக்கா? உங்களுக்கு அமலாக்கா பாத்தீங்களா கமலுக்கா? நன்றி ரமேஷ்,
8: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்,
0: தேவமார் வாருங்க.
5: எனக்கு சத்யாவும் நாடோடிகள் இரண்டுமே அருமையான படம். ஒன்று நாடோடிகள் வந்து கார்த்திகின் படம், மற்றது வந்து சத்யா வந்து கமலஹாசன் அமலா நடித்த படம்.
0: நாடோடிகள், நீங்கள் நாடோடி தென்றல்
5: இல்ல நாடோடிகள் சசிகுமார், அதுவும் அருமையான ஒரு படம். வந்து சத்யா வந்து சத்யா அந்த பாடல் வந்து
0: நன்றி தேவம்.
5: இப்ப அப்படி பஸ்ல நிக்கலமா தெரியாது, அந்த நேரம் இப்படி இருந்தது.
0: இப்ப அப்படி நிக்கவும் மேலா நிக்கவும் மாட்டினா,
5: நிக்கவும் மேலாத நிக்கவும் விடாம மாட்டாங்க, நிக்கவும் மாட்டினா. அப்படியான அந்த டேலண்ட், அந்த ட்ரெண்ட் இல்லை,
0: ட்ரெண்ட் இல்லை, இப்ப வேற ட்ரெண்ட். அது புறாத இப்ப. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நேர் வணக்கம்.
8: பாட்டு மறந்துடும், பூஜைக்கு வந்து மலரை வா வா வசந்தமே, இது ரெண்டுமே மற்ற நல்ல பாடல்கள். இந்த காலத்துல உள்ள பாடல்கள் தான் எல்லாம் நல்ல பாடல்கள்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: சின்னா
0: வணக்கம்.
9: எனக்கு பாபா வசந்தமே, மற்றது பூஜைக்கு வந்த மலரேவா.
0: சின்னாவுக்கு வா வா வசந்தத்தை அழைக்கிறோம், அடுத்தது பூஜைக்கு மலரை கூப்பிடுறோம்.
9: என்ன,
0: நன்றி சின்னா. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: இனிய மாலை வணக்கம் வாசன், நான் சத்யா பேசுறேன்.
0: மாலை வணக்கம் சத்யா.
10: ஓ, எனக்கு 5 மணிக்கு வர முடியாம போச்சு, உங்களை நிகழ்ச்சி கேட்டு வந்துருந்தேன். பிறகு எல்லாரும் என்ன கூப்பிடுச்சுன்னா ஓடி வந்துட்டு.
0: சத்யா சத்யா, லதா மங்கேஷ்கர்க்கா வந்த பாட்டு கடைசியா அது சத்யாவா போச்சு.
10: ஆனா நல்ல ஒரு பாடல் எனக்கு அதான், பாபா வசந்தமேயும் நானும்.
0: சத்யா சத்யா, என்ன வா வா வசந்தமே. நன்றி நன்றி நிகழ்ச்சியில் சத்யா.
10: நன்றி நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் வாசனா, இது
0: என்ன சொல்லுங்க?
11: ஓ, ஏன்னா பூஜைக்கு வந்த மலரை வாவும், மற்ற ஃபுட்பால் பாட்டு பழைய வசதி ஃபுட்பால் தான் ஞாபகத்தில் இருக்கு. நான் பிரான்ஸ்ல பார்த்தேன் இந்த பாட்டு படம்.
0: அப்படியே
2: நாடோடிகள்
0: என்ன பாதகாணிக்கை, உங்களோட பாடல் கேட்டீங்களோ அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள் பேசுங்கள். வணக்கம் வணக்கம், அழைப்பில் உள்ளீர்கள் பேசுங்கள். வணக்கம்
12: வணக்கம் சார்.
0: ஓ நலம், நாங்கள் நலம், நீங்கள் நலமா?
12: ஓ, நான் நலமா இருக்கேன். சத்யா
0: பூஜைக்கு வந்த மலரே சத்யா. நன்றி
12: நன்றி. சிவசங்கர் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள்.
0: யாருக்கு? ரவிசங்கர் ஐயா.
12: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். ஒருவர் அழைப்பில் இணைந்திருக்கிறீர்கள், புது நேர் போல் தெரிகிறது. நீங்கள் நாங்கள் பேசுவது கேட்கிறதா உங்களுக்கு? நீங்கள் பேசுவது எங்களுக்கு கேட்கவில்லை. நீங்கள் ஒரு கட் பண்ணிட்டு வாங்க, திரும்ப வந்தீங்கன்னா கேட்கும்.

0: ஆர்வம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162 289-221-7162 வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000 416-284-7000.
5: நேர்களை திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் 6 பாடல் கொண்டிருப்போம். அந்த 6 பாடல்களில் ஏதாவது 2 பாடல்களுக்கு உங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம். உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் அல்லது நீங்கள் கேட்ட பாடல்கள் அல்லது உங்களுக்கு மிக விருப்பமான பாடல்கள் என்று 2 பாடல்கள் ஏதாவதுக்கு நீங்கள் விருப்பம் தெரிவிக்கலாம். முதலாவது மாப்பிள்ளை அழைப்பு திரைப்படத்தில் உள்ளத்தில் 100 நினைத்தேன். இரண்டாவது பாதகாணிக்கை திரைப்படத்தில் பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா. மூன்றாவது புதுக்கவிதை திரைப்படத்தில் வா வா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே என்ற பாடல். அடுத்து 4வதாக இடம்பெறுகின்ற பாடல் எங்க சின்னராசா திரைப்படத்தில் தென்பாண்டி சீமை ஓரமா என்ற பாடல். 5வது நாடோடிகள் திரைப்படத்தில் ஜம்போ சிவசம்போ என்ற பாடல். 6வது சத்யா திரைப்படத்தில் வலையோசை கலகலகல என கவிதைகள் படிக்குது. இவை தான் 6 பாடல்கள். இந்த பாடல்களில் ஏதாவது 2 பாடல்களுக்கு உங்களது விருப்பத்தை தெரிவித்து நீங்கள் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம்.

0: அந்த பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 7:40. இப்பொழுது நிகழ்ச்சியில் வாக்களி விருப்பம் தெரிவிக்க நேர்களை இணைப்போம். வணக்கம்.
1: வணக்கம், நான் ஹரிணி பேசுறேன்.
0: ஹரிணி வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள் ஹரிணி?
1: நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள்?
0: நானும் நல்லா இருக்கிறேன் ஹரிணி. என்ன நீண்ட இடைவெளிக்கு பிறகு?
1: வாழ்க்கை
0: படிப்பு எல்லாம்
1: நல்லா போகுது.
0: இப்ப என்ன காம்படிஷன் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றீங்களா?
1: அப்படின்னு இப்போதைக்கு ஒன்றும் இல்ல. வயலின் நான் வாசிக்கிறேன் நான்.
0: எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுங்க இன்றைக்கு.
1: இப்போதைக்கு நான் செய்ய முடியாது, எனக்கு சுகம் இல்ல. ஆனா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பாட்டு பாடுறேன்.
0: உங்களை பாட்டு கேட்க நான் மட்டும் இல்ல, நிறைய நேர்கள் ஆர்வமா இருப்பினா ஹரணி. நீங்க சைல்ட்ஹுட்ல இருந்து எங்களை சிஎம்ஆர் கேட்கிற நேர் எல்லாருக்கும் உங்களுக்கு உங்களை விருப்பம். சரி, இப்ப என்ன பாடல் விருப்பம் ஹரணிக்கு?
1: நாடோடிகளும் சத்யாவுக்கும் நான் வாக்களிக்கிறேன்
0: ஹரணி. நன்றி ஹரணி, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: புதுக்கவியிலும்
0: 7:42. இப்பொழுது முதலாவது பாடல் ஒலிக்கின்றது. மாப்பிள்ளைய முதல் அழைப்பம் பெண்பா விருப்பத்தில் அந்த பாடல் வருகிறது.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: நேர்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். அடுத்து இடம்பெறுகின்ற பாடல் நாடோடிகள் திரைப்படத்தில். இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள் நோர்வேஜியா தேவகுமார், வன்குவர் பவான் மற்றும் ஹரிணி ஆகியோருக்காக. நேர்களே, நாம் ஏன் இந்த திரை இசை தேர்வு நிகழ்ச்சியை கொண்டு வந்தோம் என்றால், 7 மணி தொடக்கம் 9 மணி வரை பாடல்களை கேட்பதற்கு பல நேர்கள் இணைவார்கள். அவர்களது அனைத்து பாடல்களையும் குறித்த நேரத்துக்குள் நாங்கள் ஒளிபரப்பை செய்வது கடினமாக இருக்கின்றது. அதனால் 6 பாடல்கள் நேர்களது விருப்பங்கள், இவற்றை நாங்கள் தேர்வு செய்து பாடல்களை, ஒரு பாடலை பல நேர்களுக்காக ஒளிபரப்பு செய்கின்றோம். இப்போது இன்று பார்த்தீர்களானால், இன்று 5 மணி தொடக்கம் 6 மணி வரை பாடல் விரும்பி கேட்ட நேர்களுக்கு மேலதிகமாக இந்த திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் புதிதாக 15 நேர்கள் இணைந்து கொண்டார்கள். புதிதாக 5:6 பாடல் விரும்பி கேட்காத நேர்கள், 5:6 நிகழ்ச்சியில் பாடல் விரும்பி கேட்கின்ற நேர்களது பாடல்கள் 5:7 வரை ஒளிபரப்பாகிறது. பின்னர் புதிதாக வருகின்ற 15 நேர்களது பாடல்களை நாங்கள் 9 மணிக்குள் ஒளிபரப்புவது கடினம். அதனால்தான் இந்த திரை இசை தேர்வு நிகழ்ச்சி, அதற்கு நீங்கள் வழங்குகின்ற ஆதரவுக்கு மிக்க நன்றிகள்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
4: 416-268-0155. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: keep listening to CMR Tamil HD.
1: நேர்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வந்த 6 பாடல்களில் 2 பாடல்கள் ஒளிபரப்பாகிவிட்டன. இப்போது 4 பாடல்கள் இருக்கின்றன. பாதகாணிக்கை திரைப்படத்தில் பூஜைக்கு வந்த மலரேவா, அடுத்தது புதுக்கவிதை திரைப்படத்தில் வா வா வசந்தமே என்ற பாடல் இருக்கின்றது, எங்க சின்னராசா திரைப்படத்திலிருந்து தென்பாண்டி சீமை ஓரமா என்ற பாடலும் இருக்கின்றது. இதைவிட நேர்கள் சத்யா திரைப்படத்தில் வளையோசை கலகலகலவென. இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் வாசன், நான் மொரின்.
1: மொரின் வணக்கம், பாருங்கள்.
2: எப்படி நலமா இருக்கீங்களா?
1: நலம் மொரின், நீங்கள் எப்படி?
2: நலமா இருக்கிறோம், நன்றி.
1: கிச்சன்ல இருக்கீங்க? கிச்சன்ல என்னோட ஃப்ரிட்ஜ்ல பாட்டு கேட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா மொரின் வந்தா அதுதான் நினைவுக்கு வர முடியல. அது எல்லாருக்கும் தெரியும், இந்த ஃப்ரிட்ஜ்ல பாட்டு கேட்கலாம். இல்லத்தரசுகள் எல்லாம் கிச்சன்ல ரேடியோ டிவி எல்லாம் வச்சு கேட்டுக்கொண்டு இருப்பினும். அது நல்ல
2: என்ன, வேலைக்கு போயிட்டு வந்தா வீட்டை அலுவலிலேயே சமையல் தான் முக்கியம் உங்களுக்கு.
1: இல்ல, அது நல்ல பொழுதுபோக்கு முறை. தேவையில்லாத பொழுதுபோக்கை விட இந்த வானொலி தொலைக்காட்சி ரெண்டும் நல்ல பொழுதுபோக்கு. அருமை,
2: நல்ல விஷயங்களை நிறைய லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது நியூஸ் கேட்கலாம், காலையில இருந்து பின்னர் மட்டும் வேலை. வீட்டை வந்தால் இனி அந்த டைமுக்கு நாங்க நிறைய விஷயங்களை கேட்கலாம்.
1: என்ன,
2: அப்ப அப்படியே டைம் பண்ணா போயிடும், கொஞ்ச நேரம் சமைக்க முடிய மாட்டோம்.
1: என்ன பாடல் மாறின்?
2: எனக்கு பூஜைக்கு வந்த மலரேவா, மற்றது தென்பாண்டி சீமை
1: ஓரமா. அந்த ஓரமா ஒருத்தரும் வரையில நீங்க வந்துட்டீங்க கட்டிக்காரி.
2: நல்ல
1: பாடல், எங்க சின்னதாசா பாக்கியராஜன்
2: நினைக்கிறேன்.
1: எனக்கு தெரியல, நீங்கள் நான் சொல்றேன் பாட்டு ஒளி கேட்க சொல்றேன். ஜாத்த திரைப்படம் வந்து
2: பாக்கியராஜ்
1: தான். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம், காசினாங்க.
1: காசினான் சொல்லுங்க.
3: எனக்கும் பாதகாணிக்க பூஜைக்கு வந்த மலரேவா, மற்ற சத்திய படத்திலிருந்து கலகல வந்த பாட்டு.
1: நல்ல, நன்றி நன்றி காசி.
3: நன்றி, அவையா சொன்ன மாதிரி தான் எனக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. வேலையோ சிரிச்சிருக்கலாம்
1: கூட.
3: நானும் அப்ப அப்படின்னா இருக்கும், நாங்கள் இருக்கோம். அப்ப கோலுக்கு அது இந்த இதுவும் மனுஷன் 5 மலை கோலுக்குனாலும் வெளியே போட்டுதான்.
1: நல்ல விஷயம்,
3: வேலையோ இந்த இதுவும் பாடிக்கொண்டா
1: தெரியும் தெரியும். நீங்கள் அங்கே 5 மணிக்கு இங்கே எஃப்எம்லேயே வருவீர்கள். நன்றி. 5 மணியில 4 மணிக்கே வந்துருவீர்கள். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
4: மாலை வணக்கம் வாசன், நான் சுதா. எப்படிங்க?
1: மாலை வணக்கம் சுதா. நிலம், நன்றி. நீங்க நிலமா?
4: எனக்கு வந்து நான் நிலமாகிறோம். பாண்டி
1: சார்,
4: அடுத்த வந்து வளையோசை கலகல அந்த பாட்டு.
1: சார் நன்றி சுதா, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நேர்களை பாருங்க, இதற்காகத்தான் நாங்கள் இந்த திரை இசை தேர்வு நிகழ்ச்சியை கொண்டு வருவது. பாடல் கேட்காது புதிதாக 18 நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள் திரை இசை தேர்வுக்காக. 7 மணி நிகழ்ச்சி, 7 மணிக்கு பின்னர் ஒரு நேர் நீண்ட நேரமாக முயற்சி செய்கின்றார், புதிய நேராக இருக்கின்றது. தயவுசெய்து உங்களது அழைப்பை சரியாக எடுங்கள், எடுத்தால் நிச்சயமாக தொடர்பு கொள்ளலாம். உங்களது இணைப்பில் தான் ஏதோ தவறு. எல்லோரும் பேசுகிறார்கள், ஆனால் உங்களால் பேச முடியவில்லை. திரும்ப அழைத்து பாருங்கள்.
0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ஹ்டி, நிறைந்திடும் தமிழ்ஹ்டி, 101.3 CMR தமிழ்ஹ்டி.
1: நேர்களே, அடுத்த பாடல் வருகின்றது எங்க சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து. எங்க சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து பாலா இந்த பாடல் அவரது விருப்பம். அதைவிட பாடலை மொரின் மற்றும் சுதா ஆகியோர் விரும்பி கேட்டிருந்தார்கள்.

0: மணித்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
1: ஆங்கிலம் பேசும் நாடுகளின் முக்கிய நாடாளுமன்றங்களில் செயற்கை நுண்ணறிவை அதிகம் பயன்படுத்தும் குழுவினரில் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 20% பேர் இருப்பதாக ஆய்வறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. தி எக்கனாமிக்ஸ்ட் நடத்திய அண்மைய ஆய்வின்படி கடந்த ஓராண்டில் கனேடிய நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற உரைகளில் 20% இந்த தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தயாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. செப்டம்பர் 23 வெளியிடப்பட்ட இந்த ஆய்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றங்களில் உறுப்பினர்கள் ஆற்றிய உரைகளை ஆய்வு செய்திருக்கின்றது. செயற்கை நுண்ணறிவினால் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கத்தை கண்டறியும் பான்கிராம் என்ற கருவியை ஆராய்ச்சியாளர்கள் இதற்காக பயன்படுத்தியிருக்கின்றனர். 100 வார்த்தைகளுக்கு மேல் உள்ள கருத்துக்கள், உரைகள் மற்றும் கேள்விகளை தி எக்கனாமிக்ஸ்ட் ஆய்வு செய்திருக்கின்றது. இதில் கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயற்கை நுண்ணறிவை அதிகம் பயன்படுத்தும் வரிசையில் 2வது இடத்தில் இருப்பது தெரியவந்திருக்கின்றது. நாடாளுமன்ற விவாதங்களின் போது அவர்கள் பேசிய வார்த்தைகளில் 1/5 செயற்கை நுண்ணறிவினால் எழுதப்பட்டதாகவோ அல்லது அதன் உதவியோடு உருவாக்கப்பட்டதாகவோ கண்டறியப்பட்டது. இந்த ஆய்வின்படி ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கின்றனர். அவர்களின் உரைகளில் 21% செயற்கை நுண்ணறிவின் உதவியோடு தயாரிக்கப்பட்டவை. ஒப்பீட்டளவில் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடையே செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு பட்டியலில் 3வது இடத்தை பிடித்திருக்கின்றது. அயர்லாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் நியூசிலாந்து உட்பட்ட பல நாடுகளின் நாடாளுமன்றங்களின் கீழவைகளில் இதன் பயன்பாடு குறைவாக காணப்பட்டது. பிரிட்டன் நாடாளுமன்ற விவாதங்களில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு அதிகரித்துள்ளது.